நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 28 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 3 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி

0: அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குன்றன்னார் குன்றமதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து.
0: பண்பின் சிகரம்போல் உயர்ந்த பெரியோர் ஒருவரை கெட நினைத்தால் இந்த உலகில் நிழை பெற்றவர் போல திகழ்கிறவர்கள் கூட குடியோடு சேர்ந்து அழிந்து போவர். குறள் எண் 898 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு மங்கள் பாண்டே பிறந்த தின சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், திரை இசை, இவை அனைத்தும் புத்தம் புது காலையில். காலை 9 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டிகே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் இடம்பெறும். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மிணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் MS அனந்த ஸ்ரீ அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வாயிலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமர் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகானம் ஒலிக்கும். 2:40 இசைப்பயிற்சியில் பரிபாலனை புரி, பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதி தாளத்தில் கற்றுத்தருகிறார் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம். மாலை 4 திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV ஷர்மா அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். மாலை 5 குட்டீஸ் நேரம். குழந்தைகள் நக சமூக பணியாளரும் சமூக ஆர்வலருமான ஜி ஸ்மிருதி அவர்களுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றலில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல். பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ச மாணிக்க வாசகம் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:05-9:15 திரைகானம் கேட்கலாம். 9:30 இஷ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதூஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. இவை அனைத்தும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

பண்பின் சிகரம் போல் உயர்ந்த பெரியோர் ஒருவரை கெட நினைத்தால் இந்த உலகில் நிழை பெற்றவர் போல திகழ்கிறவர்கள் கூட குடியோடு சேர்ந்து அழிந்து போவர். குறள் எண் 898.

101.1 4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளோர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்ஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111 மன் கி பாத் குறித்த மக்களின் கருத்துக்கள். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமர் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் குறித்த தகவல்கள். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம் முழிக்கும், 2:00 ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். 3:02 திரைகானம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவன். 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: FM கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரையிசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆட்ட விடுப்பு மயிலாப்பூர் கேசரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலரில் ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, பி சத்யதேவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம் கேட்கலாம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, 9:30 சன்சத் கே சமிக் முத்தே டெல்லி அஞ்சல். இவை அனைத்தும் FM கோல்டில் இன்று இடம்பெற உள்ள சில நிகழ்ச்சிகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரம்புஜ்தபா. The government has convened an all-party meeting today ahead of the monsoon session of parliament beginning tomorrow. During the meeting, the government will seek cooperation from all political parties to ensure the smooth functioning of both the houses of parliament. The monsoon session will commence tomorrow and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. In a stern warning amid rising concerns

0: கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும் தன்னலம் கருதாமல் பிறர்நலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என இரக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்க அடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தனார் என்று கூறலாம். அமுத சுரபி என்னும் பாத்திரமும் அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரின் பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வலம் வந்து தொழுதாள். பாரெங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலை கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணாள் அதனை காட்டாள், ஐயா விளாம்பழமே என்கின்றீர் ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம் முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தருமங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் காலை 6:15. வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக TL மகராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நிறைவுற்றது வழிபாடு. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 3ஆம் நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடந்த 4 நாட்களாக வானம் தெளிவாக காணப்பட்டது. அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் 28 முதல் 30 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் நிலவியது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வரும் வாரத்தில் வானம் தெளிவாக காணப்படும். தமிழ்நாடு முழுவதும் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள் சில. நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம். வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின்

0: நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை ஊக்கப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினி தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடலாம். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளே, விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இந்திய கடல்சார் தகவல் சேவை மையம் நிறுவனமானது கடந்த 20 ஆண்டுகளாக மீனவ சமுதாயங்களுக்காக மீன்பிடி மண்டலங்களை மிக துல்லியமாக கண்டறிந்து சேவைகளை செம்மையாக செய்து கொண்டு வருகிறது. கடலில் எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்லுவாங்க, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் எக்ஸாக்டா கொடுத்துருவாங்க.
1: நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சா மாணிக்கவாசகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: வேளாண் ஆலோசனைகள். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்சிம் 1 ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 1 ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி எதிர் உயிர் பூசணத்துடன் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்யவிருக்கும் விவசாயிகள் வேரடுகள் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் எதிர் நுண்ணுயிரி 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 1 ஏக்கருக்கு 8 என்ற அளவில் தரையிலிருந்து 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை

0: மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அடிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விடுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து 1 லிட்டர் திரவத்திற்கு 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து தென்னை ஓலையின் அடிப்புறம் படும்படி தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் முக்கியமான சில: தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026, தரிசு நிலங்களை மீட்கவும் விவசாய நிலங்களில் தேக்கு சந்தனம் போன்ற மரங்களை வளர்த்து கூடுதல் வருமானம் ஈட்டவும் உதவும் கொள்கை, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், அதாவது பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமாகும் இது. வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம். அடுத்து டிராக்டர், பவர் டில்லர் மற்றும் இதர வேளாண் இயந்திரங்களை வாங்க 50-80% வரை மானியம் வழங்கப்படுகிறது. அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றுதல், ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்தல், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல் போன்றவற்றை செயல்படுத்தும் திட்டமாகும். இதுபோன்ற திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க விவசாயிகள் தமிழ்நாடு அக்ரிஸ் நெஸ்ட் இணையதளத்தை பார்வையிடலாம். விவசாயிகள் மானியங்கள் மற்றும் திட்டங்களின் முழு விவரங்களை அறியவும் விண்ணப்பிக்கவும் இந்த இணையதளத்தை, அதாவது தமிழ்நாடு அக்ரிஸ் நெட் இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையும் அணுகலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான

0: தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக ராயன் படமும் சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்பட துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்பட துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் இரண்டு நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவ கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலமில்லாத ஏழு எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தோர் நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதிற்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்ஸஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் சிவகுமார்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக

0: தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிரா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த 2 வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16,922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத் துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55 ஆகாஷ்வாணி

சூழல் அறிவோம். உலகின் மிகப்பெரிய ஊர்வன இனமாக கருதப்படும் உப்பு நீர் முதலை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கடலோர காடுகள் மற்றும் மாங்க்ரோவ் பகுதியில் பொதுவாக காணப்படுகிறது. நீரிலும் நிலத்திலும் சம வல்லமை கொண்ட இந்த இனத்தை சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மையங்கள் மிக உயர்ந்த வேட்டைக்காரனாக பதிவு செய்துள்ளன. உப்பு நீர் முதலைகள் அதிக நீளம் மற்றும் எடையை கொண்டவை. ஆஸ்திரேலியாவின் வடபிராந்தியம், மேற்கு ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து உள்ளிட்ட மிக வடக்கான பகுதிகளில் உவர்நீர் முதலைகள் ஏராளமாக காணப்படுகின்றன. அங்கே 6 முதல் 7 மீட்டர்களில் பெரியதான முதலைகள் சர்வசாதாரணமாக காணப்படுகின்றன. ஆஸ்திரேலிய உவர்நீர் முதலைகளின் எண்ணிக்கை 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இவை சக்தி வாய்ந்த தாடை மற்றும்

0: கடித்து பிடிக்கும் வலிமையால் மிகவும் ஆபத்தான வேட்டையாடிகளாக கருதப்படுகின்றன. இவற்றின் உணவு பழக்கம் பெரும்பாலும் மீன்கள், பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகளான பெரிய எருமைகள் போன்றவற்றை வேட்டையாடுகிறது. உப்புநீர் முதலைகள் தங்கள் பகுதிகளை மிக வலுவாக காக்கும் இயல்பு உடையவை. குறிப்பாக ஆண் முதலைகள் தங்கள் நீர்ப்பகுதியை பாதுகாக்க அதிக தாக்குதலுடன் செயல்படுகின்றன. இனப்பெருக்க காலங்களில் பெண் முதலை முட்டைகள் போடும் இடத்தை மிக கவனத்துடன் தேர்வு செய்து தமது முட்டைகளை கடுமையாக காக்கும் பழக்கம் கொண்டது. ஆனால் இந்த இனம் பல பிராந்தியங்களில் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. கடலோர மாங்க்ரோவ் காடுகள் அழிப்பு அதிகரிப்பு காரணமாக சில பகுதிகளில் இவையின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினி போன்ற நாடுகளில் இவையின் பாதுகாப்புக்காக சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
1: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில்.
2: எங்கள் பாரத நாடே, இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலிவுலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.
3: இனி வானிலை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இனி நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 93%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைச்சாரல் இடிமின்னலுடன் வரக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி. புத்தம் புது காலை. இன்ற புத்தம் புது காலையின் முதல் நிகழ்ச்சியாக
4: உரிமை குரல்.
5: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
6: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் விலை கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ அல்லது விலை கொடுத்து ஏதேனும் சேவைகளை உபயோகித்தாலோ நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவோம். இப்போ இந்த வழக்கு தொடர்றதுக்கு கன்சியூமர் கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள் 3 லெவலில் அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், இந்த 3-tier சிஸ்டமில் கன்சியூமர் கோர்ட்ஸை அமைச்சிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 28, பிரிவு 28 மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன் டி

சிடிஆர்சி அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். இப்போ ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்திங்கன்னா, விழுப்புரத்தில் அந்த டிசிடிஆர்சி கன்சியூமர் கோர்ட் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் எடுத்திங்கன்னா, சென்னையில் சென்னை நார்த்துக்காக தனியாக டிசிடிஆர்சி சென்னை நார்த்துக்குன்னு இருக்குது, டிசிடிஆர்சி சென்னை சவுத்து. பெரிய ஏரியான்றதுனால ரெண்டு பைஃபர்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சென்னை, சவுத் சென்னைக்கு நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்குது. இது தவிர வழக்குகள் நிறைய இருக்கிறதுனால அடிஷ்னல் கன்சியூமர் கோர்ட்ஸ் கூட அமைச்சிருக்காங்க சென்னையில். இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷனில் ஒரு பிரசிடென்ட்டு, ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி பிரிவு 42 மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், SCDRC ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து ஸ்டேட்டோட கேபிட்டலில், அதாவது தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா சென்னையில் இந்த ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷன் இருக்குது. இதுலேயும் ஒரு பிரசிடென்ட்டும் ரெண்டு மெம்பர்ஸும் இருப்பாங்க. பிரிவு 53 தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய அளவில், அதாவது நேஷ்னல் லெவலில் நியூடெல்லியில் இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன் NCDRC. இதில் ஒரு பிரசிடென்ட்டும் 4 மெம்பர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி 3 லெவலில் கோர்ட்ஸ் அமைச்சிருக்கிறப்ப நம்ம வழக்கு தொடரணும்னா எந்த கோர்ட்டில் நம்ம கேஸ் போடணும்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதிகார வரம்பு, அதாவது ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஆக்டில். இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துக்கும் அதிகார வரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு வந்து இரு வகைப்படும். பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன்னா நாம் வாங்குற அந்த பொருளுடைய விலை மதிப்பு, அதுக்கேத்தாப்பில் பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு ஒரு கோர்ட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது இருப்பிடம், நம்ம இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபைன் பண்ணுறது வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படி பார்த்தோம்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு உதாரணம் பார்த்தோன்னா நம்ம சென்னையில் இருக்கோம், உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளில் ஆன்லைனில் வாங்குகிறோம், அந்த பொருள் வந்து டெல்லியிலேருந்து மேனுஃபேக்சரர், கல்கத்தாவில் டீலர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த பொருளை நம்மளுக்கு அனுப்புவாங்க. அந்த பொருளில் ஏதோ குறைபாடு இருக்குது, அந்த பொருள் சரியில்லை, ஒர்க் ஆகலை ஏதாவதுன்னா நம்ம வந்து வழக்கு தொடரணும். அப்போ நிறைய பேர் வந்து டெல்லியிலேருந்து வாங்கியிருக்கோம், டெல்லிக்கு போய் வழக்கு தொடர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்படி இல்லை, நீங்கள் சென்னையில் இருந்தால் நுகர்வோர் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலையே கேஸ் போடலாம். ஸோ இப்போ சென்னையில் இருந்தால் சென்னையில் இருக்கிற மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றமோ இல்லை மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துலேயோ நம்ம வந்து வழக்கு போடலாம், டிபெண்டிங் ஆன் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து வழக்கு இங்கேயே தொடரலாம். ஸோ நுகர்வோர் இருக்கிற இடத்துல அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனில் வழக்கு தொடரலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு சப்ளை பண்ணுற அந்த நிறுவனம், ஆப்போசிட் பார்ட்டிஸ் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல குள்ள, இப்போ டெல்லியிலேருந்து சப்ளை பண்ணாங்கன்னா டெல்லியில் கூட போய் போடலாம், டெல்லியில் கூட அந்த கன்சியூமர் கேஸை நம்ம வழக்கு தொடரலாம். அப்படி இல்லைன்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த வழக்குக்கு உண்டான காரணம் எங்கே இருக்கோ, எந்த ஊரில் அது நடக்குதோ அங்கே கூட நம்ம கன்சியூமர் கேஸ் போடலாம். இந்த மாதிரி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அந்த இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஸ் போடுறது தான். இப்போ திருச்சி மாவட்டத்தில் நம்ம இருந்து இந்த பொருட்களை ஆர்டர் பண்ணோன்னா திருச்சி மாவட்டத்தில் கேஸ் போடலாம். இல்லை பொருட்கள் எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து சப்ளை ஆகுதோ, சென்னையிலேருந்து அந்த பொருள் சப்ளை ஆச்சு நம்மளுக்குன்னா சென்னையில் கூட கேஸ் போடலாம். இதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்தது பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன், நம்ம வாங்குகிற பொருளோட விலை மதிப்புக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் டிசைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து வாங்குகிற பொருள் ஏதாவது ஒரு விலை கொடுத்து வாங்குகிறோம், இல்லை சேவைகளை விலை கொடுத்து நம்ம உபயோகிக்கிறோம். அப்போ அந்த பொருளுக்கோ அந்த சேவைக்கோ நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறோம், அந்த அமௌண்ட்டை ஏற்ற மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு 50 லட்சம் வரைக்கும் அந்த பொருளோட மதிப்பு, நாம் கட்டுற பணத்தோட மதிப்பு 50 லட்சம் வரைக்கும் இருந்தால் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடரணும். நம்ம அந்த பே பண்ண அமௌண்ட், அந்த கூட்ஸ் கன்சிடரேஷன், அந்த பே பண்ண அமௌண்ட் வந்து 50 லட்சத்துக்கு மேலே 2 கோடி வரைக்கும் இருந்தான்னா மாநில நுகர்வோர் ஆணையம், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், இங்கே வந்து நம்ம கேஸ் போட வேண்டியிருக்கும். நம்ம பே பண்ண அந்த கன்சிடரேஷன் வந்து 2 கோடிக்கு மேலே இருந்தால்

0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிடரசல் கமிஷன், அங்கே வந்து கேஸ் போட வேண்டியிருக்கும். 50 லட்சம் வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், 2 கோடிக்கு மேலன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இதுதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஒரு நம்ம ஒரு பொருளை வாங்கினோம்னா அந்த பொருளுக்கு ஒரு விலை கொடுத்துருப்போம். ஒரு வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டிக்கு வந்து 50 லட்சம் கொடுத்து ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு ட்ரக் ஏதாவது வாங்குகிறோம். இதனால் நம்மளுக்கு வந்து அந்த வண்டி சரியில்லை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏற்படுது, நம்ம வந்து இதில் நஷ்டம் நம்மளுக்கு நிறைய வரும். ஸோ இப்போ வழக்கு தொடர்றப்ப அந்த வண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் கேட்போம், இல்லைன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட்டு 50 லேக்ஸ் ரீஃபண்ட் பண்ண சொல்லுவோம். இது தவிர நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடாக நம்ம வந்து 10 லட்சமோ 20 லட்சமோ நம்ம எந்த நஷ்டத்துக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம வந்து காம்பன்சேஷன் கேட்டு போடுவோம். இப்போ அந்த வண்டியோட விலை 50 லட்சம், கேட்குற நஷ்ட ஈடு 20 லட்சம், இது ரெண்டும் சேர்த்தன்னா 70 லட்சம். அதனால நீங்கள் மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பே பண்ணது அந்த வண்டிக்கு 50 லட்சம்ன்றப்ப நம்ம வந்து 50 லட்சம் வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலேயே நம்ம கேஸ் போடலாம். இதில் அந்த பழைய சட்டத்துக்கும் புது சட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இருந்தது, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அதுதான் இருந்தது. அதில் வந்து நம்ம பே பண்ண அந்த கன்சிடரேஷன் ப்ளஸ் நம்ம கேட்குற காம்பன்சேஷன் கிளைம், டோட்டல் கிளைம், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், எந்த கோர்ட்டில் கேஸ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ புதிய சட்டத்தில், 2019 வந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம பே பண்ண அமௌண்ட்டை தான் கன்சிடரேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜூரிஸ்டிக்ஷனை டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு 5 கோடிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம கிளைம் போட்டாலும் அதை ஏதோ காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றோம். 5 கோடி ரூபாய் நம்மளுக்கு அந்த நஷ்ட ஈடாக கொடுக்க சொல்லி, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க சொல்லியும் நஷ்ட ஈடுக்கும் ஒரு 10 லட்சம் கேட்டு நம்ம வழக்கு தொடர்றோன்னா, இது 5 கோடிக்கு மேலே வருது, தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்தை தான் போனோன்னு இல்லை, நாம எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரீமியமாக கட்டியிருக்கோமோ அதுதான் கணக்குக்கு எடுத்துருக்கணும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: ஈரமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
1: மனித மனம் என்பது எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. ஒருவரை எடை போடுவதிலும் தவறு செய்யும். ஒருவரை எடை போட்டு பார்ப்பது என்பதே தவறு. அப்படி இருக்கையில் ஒருவரை கண்டவுடன் தவறான முடிவுக்கு வருவதும் தவறே. அறநூல்களில் தமிழை அமுதமாக்கி அதில் கசப்பான மருந்தினும் கலந்து மானுடரை நல்வழிப்படுத்தி திருத்தி வாழ அறிவுரைகளை அறநெறிகளை ஊட்டினர். பெரியோர் என்பவர் குழந்தையின் கை கால்களை அழுத்தி பிடித்து மருந்து புகட்டுவர், இதனால் நோய் தீரும் என்பதையும் ஓர் அறநூல் விளம்புகிறது. நூலின் அட்டையை பார்த்து அதன் உள்ளிருப்பை எடை போடாதே என்னும் சொல் ஒன்று உண்டு. உடலின் சிறுமையை கண்டு உன் புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான் விண்ணளவாயிற்றே விளம்பு. இளைய நங்காய், நாம் விண்ணில் காணும் கதிரவன் ஒளி நம் கண்ணளவாய் நிற்கின்றதா? அது பரந்துள்ள விண்ணளவாய் நிற்கின்றதா கூறுக? கண்ணளவாய் அல்லவா நிற்கின்றது. எனவே சிறந்த புலவரது உடலின் சிறுமையை கண்டு அவரது கல்வியாகிய கடலின் பெருமையை ஒருவரும் குறைத்து மதிப்பிடார் என்னும் சிறந்த கருத்தை நன்னெறி உரைக்கிறது. மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதனருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் என்ற அழகிய சான்றுடன்

0: தோற்றம் கண்டு இகழற்க என்கிறது மூதுரை. தாழம்பூ இதழ்களால் பெரியது, அதன் மனம் இனிமை என்று சொல்ல முடியாது. ஆனால் மகிழம்பூ இதழ்களால் சிறியது, அதன் மனமோ இனிமையாய் இருக்கும். கடல் பெரிது, அந்நீர் நீராடவோ குடிக்கவோ பயன்படாது. ஆனால் சிறிய மணற்குழியில் ஊறும் நீரோ நீராடவும் குடித்தற்கும் பயன்படும். அதனால் உருவத்தால் சிறியர் என ஒருவரை இகழ வேண்டாம். பயன்பாட்டால் அவர் பெரியவராவார். தேம்படு பனையின் திரள் பழத்தொரு விதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கு இருக்க நிழலாகாதே. பனையின் விதை பெரியதாயினும் யாருக்கும் நிழல் தரும் மரமாகாது. உருவத்தால் செல்வத்தால் பெரியராயினும் யாருக்கும் சிறிதும் உதவ மாட்டார். தெல்லிய ஆளின் சிறிய பழத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் மன்னல் யானை அணிதேர் புறவியாட்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. ஆளின் விதை சிறுமியின் முட்டையினும் சிறிதனினும் அது முளைத்து வளர்ந்த காலத்து நால்வகை படையும் தங்கி இழைப்பார நிழல் தரும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இது வள்ளுவம். ஒருவரின் உருவத்தை பார்த்து யாரும் அவரை இகழக்கூடாது. ஏனெனில் உருண்டோடுகின்ற பெரிய தேருக்கு அச்சாணி மிகச் சிறியதாகவே இருக்கிறது. உருவில் சிறியராய் இருப்பினும் செயலில் வல்லவராய் இருப்பவரையே உலகம் பெற்றிருக்கிறது என்கிறார். கனை கொடிது யாழ் கோடு செவிது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் அம்பானது நேராக நிமிர்ந்து நேர்த்தியாக இருக்கிறது. அது முனை கூர்மையாக அழகாக இருக்கின்றது. யாழ் கோணலாக இருக்கிறது. கூறிய அம்பினை போல் நேர்த்தி உடையது. செயல் கொண்டு நோக்குங்கால் அம்பானது உயிரை வாங்கும் கொடுந்தொழிலை செய்கிறது. யாழோ காண்பதற்கு கோணலாய் இருந்தாலும் மனிதனின் உள்ளிருக்கும் உயிருக்கு இன்பம் தரும் இனிய இசையை வழங்குகிறது. ஒன்று உடலின் உயிரை வாங்குகிறது, மற்றொன்று உயிர்க்கு இன்பம் தந்து உணர்வை உயிர்ப்பிக்கின்றது. எளிய தோற்றம் உடையவராக ஆடம்பரம் அறியாதவராக செல்வச் செழுமை இல்லாதவராக இருப்பவரும் நம்மிடம் அன்பு காட்டி இன்பம் தருபவராக இனிய சொற்களை பேசுபவராகவும் இருக்கலாம். எனவே உருவத்தை கொண்டு ஒருவரின் உள்ளத்தை கணிக்க முடியாது. வெளியே தெரியும் புறத்தோற்றத்தை கண்டு அவர் தம் திறமையை முடிவு செய்தல் ஆகாது. இக்கருத்தை அறநூலார் சான்றுகளை கொண்டு மனிதர்களுக்கு புரியும் வண்ணம் தமிழ் மொழியின் வளத்தால் நிறுவி உள்ளமை வியந்து போற்றற்கு உரியது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அல்லவா?
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமோச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை

0: பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லால் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று அது தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர்

0: பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. மத்தியிலே 710 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு தண்டுவட மரபு நோய்க்கான உணவு கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தற்சமயம் அப்படின்னு நம்மளால எதுவும் சரிவர சொல்ல முடியாது. நாம சந்தேகப்படுறதோ இல்லை நாம தவிர்க்கணும்னு நினைக்கிறதோ இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற விஷயங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, எந்த நரம்பு நோய்க்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். ஏன்னா இந்த நோய்க்கு பல தியரிகள் சொல்லப்பட்ட விஷயம். இன்னொரு முக்கியமான தியரி வந்து கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது குடல் மற்றும் மூளைக்கான ஒரு தொடர்பு. இந்த குடலில் வந்து நல்ல கிருமிகள், நல்ல பாக்டீரியா வகைகள் இருக்கணும்னு நம்ம விரும்பணும்னா நம்மளுடைய உணவு பழக்கங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுமே அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கணும். ஸோ நமக்கு எடுக்கக்கூடிய அந்த துரித உணவுகள், சோடா, பீவரேஜஸ் போன்றவை இவைகளை மாற்றிடலாம். ஸோ இதுவுமே ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஸோ நம்ம உணவு, நம்ம மண்

0: நம் கலாச்சாரம் இதில் விளையிற இதில் நடக்கிற இதில் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் சேர்ந்தவங்கள்லாம் என்ன பழக்கிட்டு வந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம நல்லா இருப்போம். தொற்று, இது தொற்று நோய் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு தொற்று நோயாக பாவிக்க முடியாது. இது வந்தவங்க கூடவே பழகலாம், இருக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து பரம்பரையிலையும் வர்ற நோய் கிடையாது. ஸோ இன்னார்த்துக்கு இருக்குன்ற போது அவங்களுக்கு மட்டும்தான் வரும். இதில் வகைகள்னு சொல்கிறது வந்து எதை வேஸ்ட் பண்ணி சொல்லுவோம்னா, ஒருத்தருடைய வெளிப்பாடு ரெண்டு வகை சொல்லுவோம். ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்லிரோசிஸ், அதாவது தாக்குதல் தாக்குதல் இல்லாத தன்மை, இப்படி ரெண்டு ஸ்விட்சில் நடக்கும். இன்னொன்று வந்து ப்ரோக்ரெசிவ், அதாவது தொடர்ந்து மோசமாயிட்டே இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் ஸ்லிரோசிஸ். இந்த ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்லிரோசிஸ்ன்னு சொல்லும் பொழுது இது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு மனிதர் இருப்பார், அவருக்கு ஏதோ ஒரு பகுதியில் மூளையில் தாக்குதல் நடக்கும். அந்த தாக்குதல் நடந்தது விளைவாக அவருக்கு உடவில் ஒரு சிம்டம் ஏற்படும், கண் மங்குறதோ மறுத்து போகிறதோ. இது வந்து நாளடைவில் சரியாகிடும், சரியாகி ஆல்மோஸ்ட் நார்மலாகிடுவாங்க. அதுக்கு அடுத்த அட்டாக் வர வரையும் நல்லா இருப்பாங்க, திருப்பி இன்னொரு அட்டாக் வரும். இந்த மாதிரி வர்றது ஒரு வகை. இன்னொரு சாரார் இருக்காங்க, அதாவது இந்த வகை தான் வந்து 85% செஞ்சவங்க, 15%, 100 பேரில் 15% வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்களுக்கு அட்டாக்லாம் எதுவும் இருக்காது. போன வருஷம் நல்லா நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு போகும்போது தேய்ச்சி தேய்ச்சி நடப்பாங்க, அப்புறம் நடக்கும் போது தள்ளாட்டம் இருக்கும், அப்புறம் கால் டைட்டாகும், அப்புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது தடுக்கி தடுக்கி விழுவாங்க. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் எனக்கு ஆரம்பிச்சதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த ரிலாப்சிங் ரெமிட்டிங் எம்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எனக்கு இந்த அட்டாக் வந்தது, இன்றைக்கி இந்த அட்டாக்குன்னு சொல்ல தெரியும். இது இவங்களுக்கு சொல்லவே முடியாது, வரையுறையே இருக்காது, நாள் போக வருஷனாயிட்டே போகும். இவங்க பேர் ப்ரோக்ரெசிவ் எம்எஸ். ரிலாப்சிங் ரெமிட்டிங் எம்எஸ் ரிலாப்சிங் ரெமிட்டிங் எம்எஸ்ஸாக இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு 10-15-20 வருஷத்துக்குள்ளே இவங்களும் ப்ரோக்ரெசிவ் எம்எஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு மல்டிபிள் ஸ்லிரோசிஸ் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அது எல்லாமே ஒன்று தான். ஒரு சிலருக்கு நேரம் கொடுத்து ப்ரோக்ரெஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலேருந்தே ப்ரோக்ரெஸ் ஆகுது, அவ்வளவு தான். ஸோ ரெண்டே வழி தான். இதுக்கு வந்து இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லப்படக்கூடிய தாக்குதல் நடக்கிற ஒரு வகை, ப்ரோக்ரெசிவ் அல்லது டீஜெனரேட்டிவ்னு சொல்லக்கூடிய தாக்குதல் நடந்து உதிர்ற ஒரு வகை. இந்த உதிரும் வகை வராமல் தடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை.
1: இதுவரை தண்டுவட மரபு நோய்க்கான உணவு கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்கத் துவர புசித்து என்பது வள்ளுவன் வாக்கு. நாவின் சுவை தேடினால் நாடி வருவது நோய்

0: நேரம் 7:30 நிமிடம். இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம், சூதாடி

பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்த

0: இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும் அதாவது இந்த ஜாக்கிகள் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவுதான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். எண்ணங்கள் உயிருள்ளவை, உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். எண்ணங்கள்தான் செயல்களாகின்றன, எனவே நல்லெண்ணங்கள் நல்வாழ்க்கை தரும்.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: நேரம் 7:40. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு
2: விடுதலை போராட்ட வீரர் மங்கள் பாண்டே அவர்கள் குறித்த உரையை கேட்கலாம்.

மங்கள் பாண்டே பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் 34வது ரெஜிமெண்டில் ஒரு படை வீரராக இருந்தவர். இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர்களில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படும் இவர் 1827 ஆண்டு ஜூலை 19 கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நாக்வா என்ற கிராமத்தில் பிறந்தார். நாக்வா கிராம மக்கள் தங்கள் முன்னோராக மங்கள் பாண்டேயை குறிப்பிடுவர். 1849 ஆங்கிலேயரின் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியில் தனது 22வது வயதில் இணைந்தார். இந்திய கழகம் அல்லது சிப்பாய் கழகம் என்று அப்போது பிரிட்டிஷாராலும் பின்னாளில் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று அறியப்பட்ட 1857 கழகத்தை முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தவர் மங்கள் பாண்டே. கல்கத்தாவின் பரக்பூர் நகரில் மார்ச் 29, 1857 மாலையில் தனது பிரிவில் உள்ள பல சிப்பாய்கள் கிளர்ந்து எழுந்த நிலையில் உள்ளார்கள் என லெப்டினன்ட் போக் என்பவர் அறிவித்தார். அத்துடன் அவர்களில் மங்கள் பாண்டேவும் துப்பாக்கியுடன் மற்ற சிப்பாய்களை கிளர்ச்சிக்கு வருமாறு அழைத்து கொண்டிருந்ததாகவும் பயமுறுத்தி கொண்டிருப்பதாகவும் அறிவித்தார். போ உடனேயே தனது குதிரையில் ஏறி வாளையும் உருவிக்கொண்டு சிப்பாய்களை நோக்கிச் சென்றார். குதிரை சத்தத்தை கேட்ட பாண்டே அங்கிருந்த பீரங்கியின் பின்னால் மறைந்து கொண்டு போவை நோக்கி சுடும் வேளையில் அது குறி தவறி குதிரையை தாக்கியது.

0: போ பாண்டேவை நோக்கி சுடும்போது பாண்டே தனது வாளை உருவி போவை தாக்கி காயப்படுத்தினார். அதன் பின்னரே ஷேக் பால்ட் என்ற வேறொரு சிப்பாய் பாண்டேயை மேலும் தாக்காதவாறு தடுத்து நிறுத்தினார். பாண்டே பின்னர் கைது செய்யப்பட்டு ஒரு வார விசாரணைக்கு பின்னர் அவருக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 34வது இராணுவ பிரிவு தனது அலுவலர்களை பாதுகாக்க தவறியமைக்காக மே 6ஆம் தேதி கலைக்கப்பட்டது. தனது 29வது வயதில் இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய கழகத்தை ஆரம்பித்து வைத்துவிட்டு மங்கள் பாண்டே உயிரிழந்தார். பாண்டேயின் தாக்குதல் இந்தியர்களின் எழுச்சிக்கு முன்னோடியாக பலராலும் பார்க்கப்படுகிறது. மங்கள் பாண்டே தியாகி என பின்னாளில் கருதப்பட்டார். 1984 மங்கள் பாண்டேவை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசு ஒரு தபால் தலையை வெளியிட்டது. 2005 அவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து மங்கள் பாண்டே த ரைசிங் என்ற திரைப்படமும் நாடகமும் வெளிவந்தன.
1: விடுதலை போராட்ட வீரர் மங்கள் பாண்டே அவர்கள் குறித்த உரையை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு, இன்னும் குறைவுதான். அப்படியாப்பட்ட மனிதன் தனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை ஓர் அற்புத பரிசாக நினைத்து மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளணும். மனிதனின் ஆயுட்காலம் அவரவர் வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடுது. உடற்பயிற்சி இல்லை, உடல் உழைப்பு கிடையாது. வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டியை கூட ரிமோட்னு சொல்லக்கூடிய கையில் இருக்கும் பொத்தான அழுத்தி இயக்கும் நிலைக்கு வந்துட்டோம். ஏன், அதை விட தலைக்கு மேலே ஓடுற மின் விசிறியை கூட ரிமோட் கொண்டு இயக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி நமது உடல் உறுப்புகள்லாம் ஒழுங்காக இயங்கும்? இரவில் ரொம்ப நேரம் கண் விழித்திருத்தல் இன்னொரு கெட்ட பழக்கம். காலை உணவை தவிர்த்தல் கூடாது. ஆனால் இன்னைக்கு பலரும் இல்லை, சிலர் காலை உணவை தவிர்க்கிறாங்க. சிவக்குமார் ஐயா, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளின் மீது இப்போ நம்ம இளவட்டங்களுக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டிருக்கு. நமது நாடு, நமது பகுதி, இங்கு நிலவும் தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற உணவு வகைகளைத்தான் உட்கொள்ளணும். வெளிநாட்டு மோகம் கொண்டு அந்நாட்டு உணவு வகைகள் இங்கே கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டா நமது உடலுக்குத்தான் கேடு. அப்புறம் சொத்து, பணம், காசு, துட்டுன்னு மனிதன் நடையில் ஓட்டமாக ஓடுறதை பார்க்குறோம். எதற்கு இந்த ஓட்டம்? யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அதோடவா பழைய உணவு வகைகளை சூடு பண்ணி சாப்பிடும் பழக்கம் இருக்குது, தவறில்லையா? அப்புறம் கவலைகளை கட்டி கொண்டிருத்தல். நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் தான் கவலை. இன்னைக்கு என்ன எப்படிங்கிறத மட்டும்தான் நினைக்கணும். நமது அன்றாட வாழ்க்கையில் உணவை, நமது பகுதி உணவை முதன்மைப்படுத்தணும். உணவை தரமாக்கணும். கண்டதையும் கொட்ட நமது உடல் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. அதே போல் நேரத்துக்கு உறங்கணும். சரியான தூக்கம், சரியான ஓய்வு அவசியம்.

0: இரவு நேர உறக்கம்தான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்கி கொள்ள உதவும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீர் குடிக்கணும். ஏதாவது ஒரு பழம் தினமும் நம் வயிற்றுக்குள்ளே போகணும். ஒரு நாளைக்கு தேவையான 2-3 லிட்டர் தண்ணியை தவறாமல் குடிக்கணும். சிவக்குமார் ஐயா, இளநீர்லாம் ரொம்ப நல்லது. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, சின்ன வெங்காயம், பழங்கள், பருப்பு வகைகளில் முடிந்ததை கிடைப்பதை காலையில் சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்காம ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். அளவாக சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. எறும்பை போல எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஓரிடத்துல ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்ந்துருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பதால் 2 வேளை தினமும் 20 நிமிடமாவது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யணும். எப்பவும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். இயந்திரங்கள் மட்டுமல்லாது உயிரினங்களோடு, குறிப்பாக சக மனிதர்களோடு பழகணும், பேசணும். ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள். அப்புறம் பாருங்க, நமக்குள்ளேயே ஒரு எழுச்சி, ஒரு உத்வேகம் உண்டாகும். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி.
2: நேரம் 8:08. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா எஸ். ஜானகி.

நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள். முதலில் அஃப்சல் பாடிய பாடல் சித்திரம் பேசுதடி படத்திற்காக.

திரை இசை கேட்டீர்கள். மீண்டும் திரை இசை காலை 10 மணிக்கு முத்து சிதறலே. இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்கலாம். தாமல் கிருஷ்ணசுவாமி பட்டம்மாள் என்னும் டி கே பட்டம்மாள் அவர்கள் 1919 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அலமேலு என்ற பெயர் கொண்ட பட்டம்மாள் அவர்கள் தமது தாயார் காந்திமதி அம்மாளிடம் முதலில் இசை பயில தொடங்கினார். பிறகு தெலுங்கு வாத்தியார் என்று அழைக்கப்பட்டவரிடம் தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருதமும் பயின்றார். நைனா பிள்ளை அவர்களிடமும் வீணை தனம்மாள் அவர்களின் மகளான ராஜலட்சுமி அவர்களிடமும் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். பிரபல வித்வான்களான டி எல் வெங்கட்ராம ஐயர், பாபநாசம் சிவன் ஆகியோரிடமும் இசை பயின்றார். பட்டம்மாள் அவர்கள் தமது 13வது வயதில் சென்னை ரசிகரஞ்சனி சபாவில் முழு நேர கச்சேரி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டம்மாள் அவர்கள் தமது அபாரமான இசை ஞானத்தால் கர்நாடக கச்சேரிகள் மட்டுமல்லாது திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார். 1947 சுதந்திரம் கிடைத்தவுடன் அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை இவருக்கே உரித்தானது. பல பட்டங்களை பெற்ற இவர் குறிப்பாக 1961 சங்கீத நாடக அகாடமி விருதும் 1998 பத்ம விபூஷன் விருதும் பெற்றார். கர்நாடக இசை உலகில் நீங்கா இடம் பெற்றவர் டி கே பட்டம்மாள் அவர்கள் என்பது சிறப்புக்குரியது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி பல கிருதிகளை ஏற்றிக் கொடுத்திருக்கிறார். இவருடைய கிருதிகள் அனைத்தும் தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருதத்தில் அமைந்துள்ளது. சில தமிழ் கிருதிகளையும் ஏற்றியுள்ளார். இவருடைய கிருதிகள் அனைத்திலும் ஷியாமகிருஷ்ண சோதரி என்ற முத்திரை பெற்றதாக அமைந்துள்ளது. இவருடைய ஸ்வரஜதிகள் மற்றும் பத வர்ணங்கள் மிகவும் பிரபலமானவை. இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்கவிருக்கிறோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. தயானிதே மாமவ பேகடா ராகத்தில் வர்ணம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து சரியப்பர் அம்மா பைரவி ராகத்தில் கிருதி கண்ட ஜாதி ஜம்பத்தாளம்.

கிருதிகள் சிலவற்றை கேட்டோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியிருந்தார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி மதியானம் 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நேரம் இப்பொழுது 10 மணி. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ்.

0: நேரம் இப்பொழுது 10:45. விளம்பரத்தை தொடர்ந்து திரைப்பட பாடல்களை கேட்போம்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

முத்துச்சிதறலில் தொடர்ந்து வரும் பாடலின் படம் தாய்க்கு ஒரு பிள்ளை. பாடலை பாடியிருப்பவர் ஏ எம் ராஜா. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:20.

நேரம் இப்பொழுது 10:30. நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னமிட்ட கை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

நேரம் இப்பொழுது 10:35. தனித்து ஒழித்த பி. சுசிலாவின் குரல் டி. எம். சவுந்தரராஜனுடன் இணைந்து ஒலிக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக.

நேரம் இப்பொழுது 10:45. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர், ஹரிகிஷன், புத்துராணி, சத்யா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

இனி மனதில் உறுதி வேண்டும் திரைப்பட பாடல். குரல்கள் கே ஜே ஏசுதாஸ், சித்ரா.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி சொர்ணலதா பாடியுள்ள பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திற்காக.

நேரம் 10:30, 10 நொடி. தேன் சிந்தும் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது காதல் பரிசு திரைப்பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: கேட்க இருக்கும் பாடல் மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக.
1: கண்ணம்மா கண்ணையா அண்ணனே அண்ணியே தம்பியே தங்கையே என்னுடன் உழைத்து உழைத்து கஷ்டப்படும் எந்த

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ்.

0: புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக.

0: கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். MS அனந்தஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமர் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகானம். இரண்டு 2:40 இசை பயிற்சி. பரிபாலனை புரி, ஹேமவதி ராகம், ஆதித்தாளம், பாபநாசம் சிவன் பாடல். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம். எழுதியவர் TSV சர்மா. அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். குழந்தைகள் நல சமூக பணியாளரும் சமூக ஆர்வலருமான ஜி ஸ்மிருதி அவர்களுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல். டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜ்குமார். பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல். பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ச மாணிக்கவாசம் அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம். 9:30 இஷ்யூ பிஃபோர் பார்லிமெண்ட், டெல்லி அஞ்சல். ஒன்பது 30க்கு ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி. தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி. நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா, டெல்லி அஞ்சல். இதில் விதூஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
5: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
6: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
5: அது என்ன 2020 பிரேக்?
6: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: Third ODI between India and England will be played today at Lord's in London. The match is scheduled to begin at 3:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் எம் எஸ் அனந்தஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். முதலில் வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ மகாகவி காளிதாசர் ஸ்லோகம், தொடர்ந்து ஸ்ரீ பார்வதி பௌளி ராகம், ஆதித்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன்ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியா சாண்டுவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோடோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத்தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத்தேர்வு கடந்த பிப்ரவரி 17 தேதி முதல் மார்ச் 11 தேதி வரையும், இரண்டாவது பொதுத்தேர்வு மே 15 தேதி முதல் மே 21 தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலத

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இருநாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11 வகுப்பு படிக்கிறேன். நான் 6 வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9 வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து இந்த 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனநமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். வினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்பிரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. 3 இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3 மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி

0: நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வட தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றும் நாளையும் மேற்கு மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகளிலும் கிழக்கு மத்திய அரபிக்கடலின் ஒரு சில இடங்களிலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் இன்று தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பெரும்பாலான இடங்களிலும் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவை ஒட்டிய பகுதிகளிலும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். நாளை ஆந்திரப்பிரதேச கடற்கரையை ஒட்டிய பகுதிகளிலும் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் பெரும்பாலான இடங்களிலும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் ஒரு சில இடங்களிலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை பிற்பகல் 2:55. இனி மெல்லிசை. முதலில் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர் பாடியுள்ள பாடல். பாரதியார் பாடலுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் மருத்துவ காப்பீடு, மருத்துவ ஆலோசனைகள் போன்ற அனைத்து சேவைகளையும் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் காகித பயன்பாடற்ற முறையில் மருத்துவ சேவைகளை பொதுமக்களுக்கு விரைவாக வழங்குவதில் உலகளவில் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பாக உருவெடுத்துள்ளது. தற்போது வரை சுமார் 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் 104 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு அவசியமாகிறது. இதற்காக கடந்த 2021 செப்டம்பர் மாதம் மத்திய அரசால் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 14 இலக்க தனித்துவ அடையாள எண் மூலம் நோயாளிகள் தங்களின் மருத்துவ வரலாறு, பரிசோதனை அறிக்கைகள், மருந்து சீட்டுகள், காப்பீட்டு விவரங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். நாடெங்கிலும் உள்ள அரசு, தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருந்தகங்கள் இந்த ஒற்றை தளத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றன. நோயாளிகளின் முன் அனுமதியுடன் மட்டுமே அவர்களின் மருத்துவ ஆவணங்கள் பிற மருத்துவமனைகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதால் தரவுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. கோவிட் 19 பாதிப்பு கண்காணிப்பு செயலியாக இருந்த ஆரோக்கிய சேது தற்போது முழுமையான பொது சுகாதார செயலியாக மேம்படுத்தப்பட்டு 2026 June 29 ஆரோக்கிய சேது 2.0 என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய செயலியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பயனர்கள் தங்களின் உடல்நலம் சார்ந்த நடவடிக்கைகள் விவரங்களை கண்காணிக்க முடியும். அத்துடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளை கண்டறிதல், இரத்த வங்கிகளில் உள்ள இரத்த கையிருப்பு விவரங்களை உடனுக்குடன் அறிதல், தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை பெறுதல் போன்ற வசதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பதை தவிர்க்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட QR கோட் அடிப்படையிலான வசதி மூலம் பதிவுக்கான காத்திருப்பு நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 2 நிமிடங்களாக குறைந்துள்ளது. டிஜிட்டல் முறையில் வலுவூட்டப்பட்ட சுகாதார சூழலமைப்பை உருவாக்கும் நோக்கில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சுகாதார ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாடு முழுவதும் 90 கோடிக்கும் அதிகமான ஆபா கணக்குகள், அதாவது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளது. இது ஒரு இணைக்கப்பட்ட, ஒன்றோடொன்று இணக்கமான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் சுகாதார சூழலமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு முக்கிய படியாகும். ஆபா என்பது ஒரு தனித்துவமான 14 இலக்க டிஜிட்டல் சுகாதார அடையாளமாகும். இது குடிமக்கள் தங்கள் சுகாதார பதிவுகளை அவர்களின் சம்மதத்துடன் பாதுகாப்பாக இணைக்கவும், அணுகவும் மற்றும் பகிரவும் உதவுகிறது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் முக்கிய அடிப்படை கூறுகளில் ஒன்றாக ஆபா ஆனது சுகாதார வழங்குநர்கள் மருத்துவ வசதிகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதார பயன்பாடுகள் முழுவதும் நீண்டகால சுகாதார பதிவுகளை உருவாக்குவதை ஆதரிக்கிறது. இதன் மூலம் குடிமக்களுக்கு அவர்களின் சுகாதார தகவல்கள் மீது அதிக கட்டுப்பாட்டை அளித்து அவர்களை மேம்படுத்துகிறது. தேசிய சுகாதார ஆணையம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை ஏற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துவதற்கும் நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் நம்பகமான, ஒன்றோடொன்று இணக்கமான மற்றும் டிஜிட்டல் முறையில் இயக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு சூழல் அமைப்பிலிருந்து பயனடைவதை உறுதி செய்வதற்கும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் சூழலமைப்பு பங்காளர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: இன்றைய கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கையின் பல யதார்த்தங்களை கண்டு உணர்ந்து அனுபவித்த பல அனுபவசாலியை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இந்த வார சிறப்பு நிபுணர் கூட சொல்லலாம், சிறப்பு நிபுணர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க சார்.
1: என்னுடைய பெயர் பாஸ்கரன், நான் தே கல்லுப்பட்டியில் குடியிருக்கிறேன். தலைமை ஆசிரியராக அரசு உயர்நிலைப்பள்ளி வன்னியூர் தலைமை ஆசிரியராக 2019 பணி ஓய்வு பெற்றுள்ளது.
0: ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்று நல்லதுங்க சார். சார், உங்களுடைய இளமை கால படிப்புகள் எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது, உங்களுடைய படிப்புகள் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார்.
1: என்னோட தாய் தந்தையார் ராஜகுடையம் பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் அங்கே ராஜகுளத்துக்கு அருகில் இருக்கும் வரகுணம் ராமபுரத்தில் நாங்கள் குடியிருந்தோம். அதற்கு அருகில் உள்ள கோபாலபுரம் என்ற ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 1 முதல் 8 வரை அங்கே படித்தேன். அதற்கு அடுத்த சத்திரப்பட்டி மேல்நிலைப்பள்ளியில் 9, 10, 11 படித்து வந்து அதன் பின்னர் கோவில்பட்டி ஜிவிஎன் காலேஜில் பியூசி படித்தேன். 79 பியூசி படிப்பு முடித்தேன். 79-82 விருதுநகர் செந்தில்குமார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வந்து அதன் பின்னர் 82-84 சென்னை வைஷ்ணவ கல்லூரியில் எம்எஸ்சி படித்தேன், எம்எஸ்சி கணிதம். அதன் பின்னர் பிஓசி தூத்துக்குடியில் அதை 85 பிஎட் படித்தேன். எம்எட் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அஞ்சல் வழி கல்வியை பயின்றேன்.
0: நீங்க வந்து எம்எஸ்சி எம்எட் வரைக்கும் ஒரு மாணவராக இருந்திருப்பீங்க. மாணவராக இருந்த நீங்களே ஒரு நாள் வந்து ஆசிரியரா போயிருப்பீங்க. நீங்க ஆசிரியர் பணி தொடங்கிய அந்த நாள், அந்த முதல் நாள், அந்த பசுமை மாறாத நினைவுகள் அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: மதுரை மாவட்டம் பேரையூரில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 2012-89 பட்டதாரி பணியில் சேர்ந்தேன். முதன் முதலில் பள்ளியில் சேரும் பொழுது ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு சண்முகம் என்ற மிக சிறந்த ஆசிரியர், கணித ஆசிரியர், அவர் வந்து வகுப்புறையில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், படிப்பு என்பது வேறு, வகுப்புறையில் என்பது வேறு, இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் அவர் சொல்லிக் கொடுத்தார். அதன் அடிப்படையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நிலையை முன்னேற்ற மாணவர்களை ஒன்றிணைந்து பாடத்தை ஆரம்பித்து ஒரு நல்லபடியாக நடத்தி வந்தேன்.
0: உங்களுடைய முதல் மாச சம்பளம் ஞாபகம் இருக்கா, எவ்வளவு சார் வாங்கியிருப்பீங்க நீங்க?
1: 1000 ரூபாய்.
0: 1000 ரூபாய் 1989 சரிங்க சார், 1000 ரூபாய் வாங்கியிருந்தீங்க, நல்லதுங்க சார். சார், இப்ப வந்து நீங்க ஒரு ஆசிரியரா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய அதை பத்தி சொல்லுங்க சார். திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் உங்க குடும்பம், அதை பத்தி சொல்லுங்க.
1: பணியில் சேர்ந்தவுடன் 4 மாதம் கழித்து 8/4/90 அன்று எனக்கு திருமணம் நடைபெற்றது. என்னுடைய துணைவியார் கள்ளிக்குடி அடிகளுக்கு வடக்கமட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பள்ளி படிப்பு மட்டும் தான் பயின்றுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருந்தார்கள். எனக்கு 2 குழந்தைகள், மூத்த மகள் பெண் எம்இ முடித்துள்ளார்கள். அவர்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை, இப்பொழுது பெண் குழந்தை உள்ளார். என்னோட பையன் பிஇ முடித்துள்ளார், அவன் ஐடி கம்பெனியில் பணிபுரிகின்றான். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது.
0: நல்லதுங்க சார், நல்லது.

0: 89ல நீங்க ஒரு பள்ளிக்கு வந்து ஆசிரியரா வந்து முத முத என்ட்ரி உள்ள நுழையிறீங்க சார். உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறை என்ன விதம், பதவி உயர்வு, டிரான்ஸ்பர் என்னெல்லாம் சார் போனீங்க, அந்த நினைவுல பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: 89ல் ஆசிரியர் பணியை சேர்ந்து பணியாற்றி வந்தேன். 2002 பள்ளி துணை ஆய்வாளராக ஒரே பதவிதான், மதுரை மாவட்ட கல்வெடுத்தில் பணியில் சேர்ந்தேன். அது என்ன அனுபவம், நம்ம இதனால் வரை ஆசிரியராக இருந்தோம், அதன் பின்னர் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆய்வு சென்று ஆசிரியர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: சரிங்க சார், பள்ளி துணை ஆய்வாளரா எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சார்? அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சார் ப்ரொமோஷன் வந்தீங்க?
1: பள்ளி துணையோட 7 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அதுக்கு பின்னால் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு.
0: எந்த வருஷம்?
1: 2009 8/7/2009 தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன்.
0: தலைமை ஆசிரியரா நீங்க செஞ்ச பணிகள் அதை பத்தின ஒரு நினைவுகள் எங்களுக்கு சொல்லுங்க சார். நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? அப்ப
1: 2009 தலைமை ஆசிரியர் பதவி பெற்று சென்றேன். அந்த வருடம் அந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது. நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியை தரம் உயர்த்தப்பட்டது. பள்ளிக்கடை எந்த வித கட்டட வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் அந்த ஊராட்சி தொடக்க பள்ளியில் தான் வகுப்பு நடத்தி வந்தோம். எங்களுடைய முயற்சியில் அடையும் ஊர் பொதுமக்கள் முயற்சியில் அடைய வந்து பொதுமக்களிடம் பணம் வசூல் பண்ணி இடம் வாங்கினோம். இடம் வாங்கி அதுக்கு பிறகு அரசு மூலியமாக கட்டடங்கள் கட்டி புது கட்டடத்துக்கு நாங்கள் மாறணும். அதன் பின்னர் வந்து எல்லாம் கிராமப்புற மாணவர்கள், வசதியான யாருமே வசதி இல்லை. மாணவர்கள் பெற்றோர்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாணவர்கள் ஒவ்வொருத்தையும் நாங்கள் கவனித்து நல்லா நடத்தினோம். ஒவ்வொரு உடம்பும் நாங்கள் ஆண்டு விழா விளையாட்டு விழா நடத்துவோம். ரிசல்ட் வந்து ரிசல்ட்டுக்காக எல்லா பள்ளியும் ரிசல்ட் தான் மெயினாக நினைப்பாங்க. நாங்கள் ரிசல்ட்டுக்காக எந்த பள்ளி மாணவனையும் நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம். பக்கத்தில் எங்கள் அருகில் உள்ள தனியார் பள்ளியிலேருந்து 10வது மாணவர்கள் வெளியேற்றுவாங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் அரவணைத்து எல்லாருமே பாஸ் பண்ண வச்சுருக்கோம். எல்லாருமே நல்ல மார்க் வாங்க வச்சுருக்கோம்.
0: வாழ்த்துக்கள் சார். அதாவது பசங்க சரியாக படிக்காட்டாலும் பரவாயில்ல, ரிசல்ட்டுக்காக சில பேர் வந்து வெளியேற்றுவாங்க. நீ அதெல்லாம் வெளியேற்றாம நல்ல பசங்களை சொல்லி கொடுத்து ரிசல்ட் காட்டியிருக்கீங்க.
1: ஆமாம்,
0: நன்றி சார். அடுத்துங்க சார்.
1: அதனால் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு கூட ரொம்ப ஒத்துழைப்புக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்னர் வந்து அவங்களோட உதவியோட பள்ளி மாணவன் எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக நாடக போட்டியெல்லாம் தமிழ்நாடுல உள்ள 2வது பரிசு வாங்கிருக்கு, மாநிலங்களில் 2வது பரிசு வாங்கியிருக்கு.
0: யார்? உங்கள்
1: பள்ளி மாணவர்கள்.
0: பள்ளி மாணவர்கள்.
1: ஆமாம். அவன் விளையாட்டு போட்டியிலையும் அவனை ஷூ கூட வாங்க முடியாது. கால்பந்து போட்டியில் பெண்கள் கால்பந்து போட்டி மண்டலோட போனாங்க. மாவட்ட ஜெயிச்ச போகிற மண்டலவுக்கு போகும்போது அதில் ஷூ போட்டால் தான் விளையாட விடுவாங்க. ஷூ வாங்க கூட காசு கிடையாது. அது நாங்கள் ஸ்பான்சர் பிடிச்ச ஒரு வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு நாங்கள் மண்டல அளவு போய் விளையாண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எல்லா துறையிலும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். எந்தெந்த அரசு வாய்ப்பு கிடைக்குதோ பள்ளிமான வெட்டி தோல்வி இல்லாமல் எல்லா மாணவர்களும் எல்லாம் அனுபவிக்கணுக்காக எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருவோம். அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் பெட்ரோலை மதிக்கணுங்கிறாடி ஒவ்வொரு இடமும் நாங்கள் பாத பூஜை நடத்துவோம்.
0: பாத பூஜை?
1: ஆமாம். அது பெற்றோர்களுக்கு ஆசிரியர்க்கு நடத்த மாட்டோம், அவங்க மணந்து அவங்க பெற்றோர்களுக்கு நடத்துவாங்க. அவங்க பெற்றோர்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எங்களுக்கு மரியாதை குறைய நடத்துகிறாங்க, இப்படி வந்து எனக்கு இப்படி செய்ய வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி வருஷம் வருஷம் கல்வி சுற்றுலா போவோம். ஏன்னா மாணவர்லேருந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், ஒப்புறையிலே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் பணிகள் சேர்ந்த 2009 2019 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தமிழ்நாடு உள்ளே பார்த்தோம். அப்படியே பக்கத்தில் கர்நாடகா கேரளா பார்த்தோம். இப்போ அகில இந்த அளவுக்கு போயிட்டோம்.
0: எந்தெந்த ஊருங்க சார் நீங்கள் கல்வி சுற்றுலா போயிருக்கீங்க?
1: முதல்ல ஆரம்பம் வந்து கன்னியாகுமரி, திருச்செந்தூர், திருவனந்தபுரம், இந்த பக்கம் நம்ம சென்னை, மகாபலிபுரம், தஞ்சாவூர் இந்த போயிருக்கோம். கர்நாடகாவில் மைசூர், பெங்களூர் போயிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து ஜெய்ப்பூர், ஆக்ரா, ரிஷிகேஷ், சிம்லா, டெல்லி போயிருக்கோம். இந்த பக்கம் புவனேஸ்வர், கல்கத்தா, நியூ ஜல்பைகிரி, கேங்டாக், காசி போயிருக்கோம். குஜராத்தில் போர்பந்தர், கிர்காடுகள், ஜுனாக் பார்க், சோம்நாத் கோவில் இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏரியா பண்ணிடுவோம். அஜந்தா எல்லாரோ கோயிலெலாம் போயிருக்கோம். மும்பை, மும்பையில் எலிஃபென்ட் போட்டெல்லாம் போயிருக்கோம். ஒவ்வொரு பெங்களூரில் மெட்ரோ ட்ரெயின் முத முதல் எங்கள் பையன் ஏறிருக்காங்க. அந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க. சென்னையில் போகும்போது பறக்கும் ட்ரெயின், அவன் ட்ரெயினே பார்த்ததில்லை. முதல்ல நாங்கள் 82 பேர் கூட்டணும். அதில் 82 பேர் ட்ரெயினே பார்த்ததில்லை. நாங்கள் பஸ்ஸில் தான் கூட்டணும். முதலாண்டு பஸ்ஸில் போய் ரயில்வே ஸ்டேஷன் நிப்பாட்டி ஒரு வண்டியில் ஏறி பஸ்ஸை

0: அடுத்த ஸ்டாப்பில் நிற்க வச்சு சொல்லிட்டு அவன் ட்ரெயினில் ஏ திருப்பி பார்த்தோம். அவனுக்கு அந்த புது அனுபவம்
1: சார் கேட்குற எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் இப்படிலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சுங்க சார். அதுவும் ஒரு கிராமங்களில் உள்ள ஒரு பள்ளிக்கு வந்து நீங்கள் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களை ரொம்ப பாராட்டுங்க சார்.
0: இப்போ நான் படிக்கும்போது என்ன இருந்துச்சு, நம்மளாம் கூப்பாங்க அப்போ பக்கத்துலேயே கூப்பாவாங்க, இது மாதிரி தூரத்தை கூப்பலாமே நம்ம கிடைக்கல நம்மளாம் வாய்ப்பு கொடுப்போம்னா அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வருஷம் செஞ்சோம். அது நாங்கள் முறைப்படி பெற்றோரோட அனுமதி வாங்கிடுவோம், அரசு துறைகிட்ட அனுமதி வாங்கிடுவோம், பையங்களுக்கு வந்து முதலேருந்து அவன் பணத்தை சேமிச்சுட்டு வருவான், ட்ரெயின் கன்செஷன் மூலமாக பண்ணுவோம், அது மாதிரி டொனேஷன் கொடுப்பாங்க நிறைய பேர், அவன் பையன் செலவே வைக்க மாட்டோம், ஒவ்வொரு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஸ்நேக்ஸ் கொடுப்பாங்க, தங்குறாங்க ஏற்பாடு பண்ணுவோம். அந்த ஊரில் நிறைய பேர் இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் ஏரியா போனாலும் அவங்கள தான் கனெக்ட் பண்ணுவோம், முதலே பண்ணி வச்சுருவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த இராணுவம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்பாடு, தங்குறதுக்கு ஏற்பாடு, பஸ்ஸில் ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நாங்கள் ட்ரெயின்லேயே டைட் தங்குற மாதிரி பார்த்துருவோம். 12 நாள் போவோம், 10 நாள் போவோம், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வெளியே தங்குவோம், மற்ற நாள் ஊர் அந்த ட்ரெயின்லேயே நைட் ஜேர்னி மாதிரி வச்சுருவோம். அதனால் எங்களுக்கு தங்குறதுக்கு அந்த செலவு இருக்காது. டீச்சர்ஸ் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க.

0: உள்ளங்கு அறிஞர் அண்ணாவோ, மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: சார், அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு ஆசிரியருடைய ஒரு பெரிய சாதனை அப்படின்னா என்ன சொல்வாங்க அப்படின்னா, நான் பெற்ற அந்த கல்வியை விட நான் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி மூலமாக என்னோடய மாணவர்கள் உயர்ந்த நிலை அடைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த உயர்ந்த நிலை தான் நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் பணிக்கே ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் பாடம் எடுத்த மாணவர்கள் இப்போ உங்களை வந்து சமீபத்தில் சந்தித்து, நான் சார் நான் ஒரு சாதனையாளர் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அனுபவங்கள் உண்டா சார் உங்கள் மாணவர்களோட?
2: ஒரு பையனுக்கெல்லாம் அப்பா அம்மா யாருமே கிடையாது, பாட்டி விட்டு தான் வளர்ந்துட்டு வந்தான். அவன் காலையில் திருத்தரோ இட்லி விற்றுட்டு அந்த பள்ளி கரெக்டாக அந்த நேரத்தை வருவான். அப்போ ஒரு வறுமை. அந்த பையன் தான் வகுப்புலேயே முதல் மாணவன். அவனுக்கு வந்து எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். எல்லா டீச்சரும் நல்லா இது பண்ணுவாங்க. இன்றைக்கி கடைசியில் எய்ம்ஸில் அவ்வளோ வைக்கிறான். எய்ம்ஸ்

0: அவன் வந்து பார்த்தான், அவங்களாம் நாங்கள் எய்ம்ஸில் வேலை பார்த்தோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி கிராமப்புறங்களே எல்லாம் பின்தங்கி தான் இருப்பாங்க, அவனை வீட்டில் போய் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது, சின்ன வீடு இருக்கும், வசதி இருக்காது, தூங்குறது இருக்காது.
1: நல்லதுங்க சார். அதாவது இட்லி இருந்த ஒரு பையன் உங்களுடைய நல்ல வழிகாட்டுதல் பேரில் இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்குன்றாரு.
0: ஆமாம்,
1: இது உண்மையில் வெற்றி சார் உங்களுக்கு. கிராமத்திலேருந்து சமுதாயத்துடைய அடித்தளத்தில் இருந்து ஒரு நல்ல நிலைமை போயிருக்காருன்னு உங்களை மாதிரி ஒரு முன்மாதிரியான ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு தான் சார் அது கண்டிப்பாக காரணமாக இருக்கும். வேறு உங்களுடைய மாணவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வேறு மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எல்லா மாணவர்களும் ரத்த தானம், ரத்தம் என்ன குரூப்புன்னு தெரியும்காக மீனாட்சி மிஷிலிருந்து அணுகி அவங்க வந்து எல்லா மாணவர்களுக்கும் ரத்த தானம் என்ன குரூப்பு அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருமே பெட்ரோல் வச்சு கூட்டம் போகும்போது அங்கே என்னென்ன ஸ்கூலில் பிரச்சனைனா அது எல்லாமே சால்வ் பண்ணி தருவாங்க. இப்போ அந்த படிக்க காசு இல்லாத மாணவனுக்கு வந்து சுசி கணேசன் டைரக்ட் அவர் அந்த ஊருக்கார் வண்டிகளம்டுக்கார் தான் சுசி கணேசன். அங்கே வரும்போது அவர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அப்போ நாங்கள் பேசும்போது இந்த பையனை காட்டினோம், உடனே அவனுக்கு நிதி உதவி கொடுத்தார். அதுமாதிரி சேதுராமன் சொல்லி பக்கத்தில் அவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்தார், அந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்து இடம் வாங்கறதுக்கு 1,00,000 கொடுத்தார். அவர் இதே பள்ளிக்கூடம் நிறைய கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி பொதுமக்கள் வந்து எங்களுடைய பள்ளியை பார்த்துக்கிட்டு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை பார்த்துட்டு தானாக முன் வந்து உதவி செஞ்சாங்க. எங்கள் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சோறு எல்லாமே எளிதாக எழுதி போட்டிருப்போம், பிளைனாகவே சோறே இருக்காது.
1: என்ன சார் எழுதி போட்டிருக்கீங்க?
0: எல்லா கருத்துக்களும் போட்டிருப்போம். சயின்டிஸ்ட் யாராரு, யாராக நம்ம பண்ணுறோம், ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியா ஹாக்கியில் எங்கெங்கே வின் பண்ணியிருக்கு, தமிழில் வந்து எத்தனை பூக்கள் இருக்குது, இது மாதிரி எல்லா பாடங்களையும் கணிதமில்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எல்லா படத்துலேயும் சோறு ஃபுல்லாக எழுதிப்படும். ஒரு போய் ஃபுல்லாக படித்தானே ஜெனரலாஜியாக படுக்கும் வர்றவங்க அதை ஆச்சரியப்படுவாங்க, எல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து போவாங்க, இவ்வளோ கருத்துக்கள் இருக்குன்ட்டு. அதை பார்த்தாலே ஒரு எக்ஸாம் எழுதிடலாம், டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதிடலாம். அந்த மாதிரி அங்கே ஊரில் படிக்கிறதுக்கு எந்த வசதி இருக்காது, கிராமத்தில் இருக்காது. அதனாடி வந்து 10வது மாணவர்களுக்கு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இரவு நேரம் படிப்பு வச்சோம்.
1: இரவு நேரம் படி
0: ஆமாம் அதனாடி அது மாதிரி மாலையில் வந்து ஈவினிங் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அது பள்ளி முடிஞ்சவுடனே ஒரு 1 hour.
1: 30 ஆண்டு காலம் வந்து ஒரு ஆசிரியர் பணியை வந்து நீ ஏற்று சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த 30 ஆண்டு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக இருந்து மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க?
0: தலைமை ஆசிரியர் பதவியேற்ற பிறகு கல்வியில் பின்தங்க மாணவிகள் வந்து அவனை பாஸ் பண்ண வைக்கதே எங்களுக்கு பெருசு. அப்படிப்பட்ட கிராமம் அந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, என்னென்ன போட்டிகள் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த இது எங்களுக்கு உண்டு. கல்வி சுற்றுலா கூட்டுப்படும் அது பெரிய இது, யாருமே கூப்பிட பெரிய பெரிய நகரத்திலேயே கூட்டுப்படுறதில்ல, அவனுக்கு அனுபவம் இல்லை. எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்தியாவை போகிற போயிருக்காங்க எல்லாமே.
1: அப்ப இந்த கல்வி சுற்றுலா போனது உங்க வாழ்க்கையில ஆசிரியராக இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனை நினைக்கிறீங்க? உண்மைதாங்க சார். ஏன்னா பெரிய பெரிய இப்ப ஸ்கூல்ல கூட இப்படிலாம் கூட்டி போற மாதிரி நான் கேள்விப்படுறது கிடையாது. இந்தியா முழுக்குமே வந்து கிராமப்புற மாணவர்ல வந்து நீங்க வந்து சுற்றுலா கூட்டி போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுடைய தலைமை ஆசிரியர் பணியில் நீங்க செஞ்ச ஒரு அறப்பணி அப்படி கூட சொல்லலாம் சார். சார் அடுத்ததா வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்கூலு ஒரு பக்கம் குடும்பம், எப்படி சார் குடும்பத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணி ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணி எப்படி சார் கொண்டு போனீங்க? அதுல நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன சார்?
0: எல்லாம் எங்க வீட்டுக்கு குடும்பத்தில எனக்கு அந்த குடும்பத்தில் வந்து நான் எந்த ஒரு அக்கறையும் அதுமே எடுத்துக்கல. நான் பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றும் போது அப்போ தான் குழந்தைங்க இருந்தாங்க. நான் பள்ளி துணையாளர் போன பிறகு அவங்க குழந்தை தூங்கி எழுந்திருக்கணும்னா நான் பணிக்கு வந்துடுவேன். மதுரைக்கு வந்து பள்ளிக்கு விசிட் பண்ணணும், நம்ம சீக்கிரம் வரணும். நான் எல்லாம் முடிச்சு இங்கேருந்து போகிறதுக்குள்ள குழந்தை தூக்கிடுவேன். எல்லாமே வீட்டுக்காரமாக தான் செஞ்சாங்க.
1: அதாவது நீங்கள் கவனிக்கல, ஆனால் குடும்பத்தை வந்து உங்கள்
0: துணையாக அவங்க வீட்டில் இருந்தனாடி அது ஒரு வாய்ப்பு.
1: துணைவியார் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
0: அதனால நம்ம பள்ளியில் வந்து முழுமையாக ஈடுபடுறதுக்கு நல்லா இது இருந்தது. அதனால நம்ம பண்ணணும்.

0: அடுத்தது வந்து இந்த தருணத்தில் வந்து ஆசிரியர் வந்து நீ சமுதாயத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு பேரோடு இருக்கேன்னா இதுக்கு ஒரு காரணகர்த்தா இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னா யாருங்க சார் சொல்ல விரும்புறீங்க?
1: நீங்கள் ஆசிரியர் எல்லாரையும் சொல்லலாம். அதில் முக்கியமாக ஐயம்மாலும் தமிழ் ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாமே ஈடுபட செய்வாங்க. எங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக பொறுப்பு கொடுத்துரு. அது பணி செய்கிறதுங்க வேறு, பணி எல்லாருமே சேர்ந்து செய்யணுங்கிற அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த பண்ண கொடுத்துருவோம். ஒரு நாள் எழுத்து நல்லா இருந்தால் எழுத்துக்களை கொடுத்துரும், ஒரு நாள் வெளி பழக்கம் இருந்தால் அவன் வெளியே என்னென்ன செய்யணுமோ அந்த அந்த பணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பணி ஒதுக்கி கொடுத்துருவாங்க, நமக்கு ஈஸியாக முடிஞ்சு. வாழ்த்துக்கள்
0: சார். அப்படியே நான் மாநில நல்லாசிரியர் வருது.
1: ஆமா
0: நல்லதுங்க சார், உங்களுடைய உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சார். அடுத்ததாக வந்து ஒரு அரசு பணி அப்படின்னு சேர்ந்தோம்னாலே கண்டிப்பாக வந்து பணி ஓய்வுன்னு ஒரு காலம் வரும். நீங்கள் 2019 வந்து பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த தருணம் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க?
1: எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஊரில் வந்து பெரிய ஊருக்குள்ளே எனக்கு பெரிய விழா எடுத்தாங்க.
0: பெரிய விழாவை வா.
1: ஆமாம், எல்லாருமே பள்ளியில் எடுப்பாங்க, பள்ளிக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஊரில் வச்சு விழா எடுத்தேன். எனக்கு ஊரில் அந்த கோயிலிருந்து அந்த பொது மைதானத்துக்கு மேலதளத்தோடு கூட்டு வந்தாங்க. எல்லாருமே ஆரத்தி எடுத்தாங்க, பெண்கள்லாம் அந்த இருந்து ஆரத்தி எடுத்து மேடைக்கு வரை கூட்டு வந்தாங்க. எல்லாருமே எங்கள் பக்கத்தில் தலைமை ஆசிரியர்
0: சொல்லுவேன்
1: போயிடுவேன், ஆசிரியர்கள் கூப்பிடுறது எல்லாத்துக்கும் போயிடுவேன். ஏன்னா நாங்கள் சமூக சேவை மாதிரி கொரோனா பேர்

0: ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு எல்லாமே பூட்டிட்டாங்க.
1: என்ன சார் பண்ணீங்க? கொரோனா
0: ஆதரவு விட்டு சாப்பாடு கிடைக்காம இருந்தாங்க.
1: எந்த ஊர்ல?
0: கல்லுப்பட்டியில். அப்ப நானும் விஜயபாரதியும் ஒரு ஆசிரியரும் அது இவங்க நமக்காக சாப்பாடு கிடைக்காது, நம்ம சம்பளம் வாங்குறோம், இவங்க எல்லாம் எதுவுமே ஹோட்டல்ல கூட இல்ல, காசு இருந்தா கூட சாப்பிட வழி இல்லையா, என்ன செய்யலாம்னு சொல்லும் போது நாங்க போலீஸ் போய் பெர்மிஷன் வாங்கி ஒரு 65 பேருக்கு நாங்க சமையல் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அவங்க இடத்துக்கே போய் கொடுத்துருவோம். தொடர்ந்து 63 நாள் கொரோனா பீல கொடுத்தோம். அது கொரோனா பீல் முடியும் நாங்க நண்பர்கள் வட்டாரம் ஒரு அமைப்பு வச்சு அது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து மக்கள் நிதி கொடுக்க நிறைய கொடுக்குறாங்க. அவங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாம தான் இருக்காங்க தவிர, ஆனா வந்து செய்யறது கொடு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கொரோனா பீல யாருமே வெளியே வரமாட்டேங்கிறாங்க, நிதி மட்டும் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நாங்க போய் இறங்கி செஞ்சோம். எல்லாரும் சொன்னாங்க இந்த வயசுல நீங்க போகணுமா, கொரோனாவே பாருங்க இல்ல சார் வேற இருக்கட்டும், யார் தான் போகணும் செஞ்சோம். இப்ப அந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இப்ப நாங்க முதியோர் எழுத்து கொடுக்கறோம். முதியோர் வந்து இன்னொரு ஆள் ஸ்பான்சர் நடத்திட்டு இருக்காரு. அவர் சாதாரண ஒரு தொழிலாளி தான், பஞ்சர் ஒரு மெக்கானிக். அவர் சொந்த செலவுல ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு 10-12 பேர் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் வயதோர் ஆதரவற்றவர்கள். இந்த இது ஃபீஸ் வாங்க மாட்டாரு. அவர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால எங்க ஆசிரியர் பெண்கள் எங்க நம்பர் வட்டத்திலிருந்து பிறந்த நாள், அவ அப்பா நிதி இறந்த நாள், இந்த மாதிரி

0: அவர் சாதாரண ஒரு தொழிலாளி தான், பஞ்சர்பாக்க ஒரு மெக்கானிக்கு. அவர் சொந்த செலவில் ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு 10-12 பேர் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் வயதோர் ஆதரவற்றவர்கள். இந்த இது ஃபீஸ் வாங்க மாட்டார், அவர் நினைச்சிருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் எங்கள் ஆசிய பெண்கள் எங்கள் நம்பர் வட்டத்திலிருந்து பிறந்த நாள், அவள் அப்பா நிதி, இறந்த நாள் இந்த மாதிரிக்கு பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் அந்த முதியோர் உள்ளத்துக்கு எல்லாமே பண்ணிவிடும். நிறைய பேர் வந்து முதியோர் உள்ளத்துக்கு வாட்டர் ஹீட்டரு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி பழைய தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த நண்பர்கள் கொடுத்த பணத்தை வச்சு நிறைய பேர் படிப்புக்கு செலவு செஞ்சோம். நம்ம அரசு பள்ளியில் வந்து எம்இபிஎஸ் சீட் கிடைச்சது, ஒவ்வொரு வருஷம் 50,000 கொடுத்தோம். அது செகண்ட்ல ஒரு பிள்ளை படிச்சது, அந்த பொண்ணுக்கும் 50,000 கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இது ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவோம். அது மாற்றுத்திற்கு தற்சமையம் கூட மாற்றுத்திறனாளர்கள் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தோம். அது மாற்றுத்திறனாளிக்கு இந்த உபகரணங்களும் வாங்கி கொடுப்போம். இது மாதிரி பல ஐட்டம் என்னென்ன யாராவது தேவைப்படுதோ எங்களை அணுகுவாங்க, நாங்கள் நிஜமாக விசாரிச்சு கொடுப்போம். அவன் நிஜமாக தேவைப்படுதா, நீங்கள் கொடுக்கலான்னு சொன்னோடனே நிறைய பேர் வர்றாங்க, எங்களுக்கு செய்யுங்கட்டு வருவாங்க. நாங்கள் அதுக்கு விசாரிச்சு நிஜமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் நம்மளோட கேட்போம், கொடுப்பாங்க. அவளுக்கு இது மாதிரி செஞ்சுட்டு வரோம். வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்.
1: நல்லதுங்க சார். சார், அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கிறப்ப வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து கல்வி செலுத்த கல்வி கொடுத்தீங்க, இப்ப ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட சமூக சேவையில இவ்வளவு தூரம் சமூக பொறுப்போட பண்றது உண்மையிலே எங்க நிலையத்தின் சார்பாக முதல்ல உங்களுக்கு வந்து எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லணும் சார். ரொம்ப நன்றி. அதாவது ரிட்டையர்ட் ஆனாலுமே ஒரு 4 செவத்துக்களை நம்ம வாழ்க்கையை வாழாம 4 பேரோட சேர்ந்து ஒரு அமைப்பா உருவாக்கி இன்னும் உங்களோட சமூக சேவை தொடர்றதுன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் சார். சார், அடுத்ததா வந்து சமூக சேவை
0: வாழ்க்கையே உண்டு. கல்வி கற்பதற்கு அரசாங்கம் உதவி செய்யறது, பல சமூக அமைப்பு உதவி செய்யறது, நாங்களும் உதவி செய்கிறோம். காசு இல்லாமல் படிப்பே முடியலன்னு சொல்லக்கூடாது, அது பல வழிகள் உண்டு. படிப்பு மட்டும் போதாது, அது ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக படிக்கணும். இது போட்டி உலகம், எந்த புறாமை இல்லாமல் உன்னோட திறமை தனித்திறமையால் வளர்த்து உன்னோட திறமையை வளர்த்து அதில் பங்கு பெற்று வெற்றி பெற்று அரசு பதவியோ மற்ற பெரிய பதவியில் நீங்கள் வரணும். நீங்கள் வந்த பிறகு எப்படி நீங்கள் மற்றவர்கள உதவி பெற்றீங்களோ அதே மாதிரி வருங்கால குழந்தை மாணவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. பணம் தான் உதவி கிடையாது, அவனுக்கு தேவையான புத்தகங்கள் கொடுக்கலாம், அறிவுரை சொல்லலாம், பெற்றோர்களுக்கு நல்வழி படுத்தி மாணவர்கள் படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கணும், அவனுக்கு தேவையான உதவி செய்யணும். எல்லாமே நியாயமான முறையில் ஒழுக்க முறையில் இருக்கணும். அதான் இளைஞர்களுக்கு.

0: முதியோர்களுக்கு உதவி செய்ய கத்துக்கணும். ஏன்னா நம்மளும் இன்னொரு முதியோர் ஆக போறோம். நீ முதியோர்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. யாருமே முதியோர்கள் வந்து இப்ப வீட்டுல வந்து அது ஒரு பெரிய சுமையா நினைக்கிறாங்க. சுமையா நினைக்க கூடாது. நம்மளும் முதியோர் இருக்க போறோம். அவளுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம நீங்க கொடுத்து உதவுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அது உதவுங்க. பொருளாவோ துணிமணிகளாவோ காசாவோ இல்ல ஒரு டப் பஸ்ல பாக்குறீங்க ஒரு இடத்து எதுக்கு இடம் கொடுங்க இல்ல ரோட்டை கிராஸ் பண்ண விடுங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க. நாமளும் நாளைக்கு முதியோர் தான் என்னத்தில் செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் பாக்குற இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இந்த முதியோர்களுக்கு என்ன செய்ய தெரியல. உங்களை பார்த்து கத்துக்கணும். நீங்க பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்க இந்த மாதிரி பெற்றோர் மாணவர்கள் வந்து கூட்டுப்பாங்க. முதியோர்களுக்கு கூட்டுப்பாங்க, கோயிலுக்கு கூட்டுப்பாங்க, வருஷம் ஏதாவது கூட்டு போய் காட்டி அவனுக்கு அந்த உலக நடப்பு என்ன இருக்குமோ அதை செஞ்சு பொதுமக்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குழந்தைகள் நல்லா இருக்கும், சமூகமும் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப அழகான ஒரு அறிவுரையை வந்து இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில நீண்ட தூரம் பயணம் செய்து எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்க வாழ்க்கை அனுபவங்களை எங்க நேயர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டமைக்கு எங்கள் மதுரை அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: எனக்கு இந்த அறிவாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் எனது பேச்சை கேட்ட வானொலி நேயர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை இன்றைய கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கணிந்த வாழ்வு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மோல்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மயா சந்துவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இறுதிக்கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபரை சந்திக்கிறார். இந்திய கைவினைக் கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துடன் வடிவமைக்கப்படும் நமது பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இதன் மூலம் நீடித்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் நமது பாரம்பரியம் வலுப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் தன்னிகரற்ற தியாகம் மற்றும் வீர தீரத்தை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அன்னாரது 199வது பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று வரும் கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்களுக்கு பிஜேபி ஆதரவு அளிப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திலிருந்து முதலில் வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த பின் அவர்கள் மீண்டும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்ட திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் சைக்கிள் பயணத்தை தங்களது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 82வது ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களின் மூலம் உடற்தகுதி மேம்படுவதோடு எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் இன்று பங்கேற்றனர். இந்தியா தான்சானியா இடையே உயர்கல்வி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தான்சானியா அதிபருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஜான்சிஃபார் வளாகத்தில் செயல்படும் சென்னை ஐஐடி பிரிவு ஆப்பிரிக்காவின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதை உறுதியுடன் எடுத்துரைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விருதுபெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் உலக அளவில் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த சண்டை பயிற்சியாளர் உட்பட 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகினர் வென்றது பெருமைக்குரியது என்று பாராட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இதனை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையின் முக்கிய இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு சதுப்பு நில ஆணையம் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர், நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டு

0: உள்ள காரிஃப் பருவ பயிர்களை விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ பயிர்களை வரும் 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இதுநேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் இணையதளம் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்வோரின் வசதிக்காக வட்டாட்சியர், பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் வரும் 31ஆம் தேதி வரை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியினர், நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: ஜாதி சான்று, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியினர் மக்களுக்கு இணைய வழியின் வாயிலாக விண்ணப்பம் செய்து சான்றிதழ் பெறுவதற்கு வரும் 25ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு நகல், வாடகை ஒப்பந்த பத்திரம் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமமான இருட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ள நிலையில் வன விலங்குகளால் மனித உயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கரடியை விரட்ட வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது வன விலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. அங்கு கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடைபெறும் கோடை விழாவின் நிறைவு நாளான இன்று பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பறை சஷ்டி என்பதனாலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனத்திற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி அங்குள்ள நாளை கிணற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. 3ஆம் இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளதால் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிந்து ஜப்பானின் எமா குச்சியை 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55:37 ஆகாஷ்வாணி.
6: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:40 இசை பயிற்சி. இதில் பரிபாலனை புரி, ஹேமவதி ராகம், ஆதித்தாளம், பாபநாசம் சிவன் பாடல். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா, அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். இன்று மாலை 5:30 கிராமிய தென்றலில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இந்திய கடல்சார் தகவல் சேவை மையம் நிறுவனமானது கடந்த 20 ஆண்டுகளாக மீனவ சமுதாயங்களுக்காக மீன்பிடி மண்டலங்களை மிக துல்லியமாக கண்டறிந்து சேவைகளை செம்மையாக செய்து கொண்டு வருகிறது. கடல்ல எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்லுவாங்க, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் எக்ஸாக்டா கொடுத்துருவாங்க.
2: நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சா மாணிக்கவாசகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இன்றிரவு 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா டெல்லி அஞ்சல், இதில் விதுஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை, ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம்.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை,
5: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்க

0: எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
1: நேரம் 2:31. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி. பரிபாலனை புரி, ஹேமவதி ராகம், ஆதித்தாளம், பாபநாசம் சிவன் பாடல். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு.
1: நமஸ்காரம் ஜெயா.
2: நமஸ்காரம்மா.
1: நமஸ்காரம் சித்ரா.
3: நமஸ்காரம்மா.
1: 2 வாரமாக இந்த ஹேமவதி ராக பாடலில் பாபநாசம் சிவனோடது ஆதித்தாளத்தில் அமைஞ்சதை நீங்கள் கத்துட்டு வரேன். இன்றைக்கி சரணத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பல்லவி அனுப்பலி ஒரு தரம் முழுக்க பாடிட்டேன்னா அப்புறம் சரணம்.

0: இந்த பாபநாசம் சிவனோட ஹேமவதி ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்த பாட்டை இந்த மூணு வாரமாக கத்துன்ருக்கேன், ரொம்ப நல்லா கத்துன்ருக்கேன். இதை நீங்கள் நிறைய அபியாசம் பண்ண பண்ண உங்களால் நல்லா பாட முடியும். இந்த பாட்டு முழுக்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா?
1: புரிஞ்சிருக்குமா?
0: சரி, அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு இன்னொரு புது பாட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். இந்த பாட்டை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ ஏன்னா அடுத்த பாட்டுக்கு போகிற போது ஏன்னா இது மறுபடியும் இதை பாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது, நீங்கள் தான் பாடிக்கணும்.
1: ரொம்ப நன்றிம்மா.
0: வணக்கம், நமஸ்காரம் ஜெயலக்ஷ்மி.
1: நமஸ்காரம்மா.
0: நமஸ்காரம் சித்ரா.
2: நமஸ்காரம்மா.
3: இதுவரை இசைப்பயிற்சி ஆசிரியர் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர் ஜெயலக்ஷ்மி நீலகண்டன், சித்ரா ரகு.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. தேவலா, சிவகங்கா, சின்னக்கல்லாறு, ஆற்காடு, நடுவட்டம், வந்தலூர், வளத்தி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.1°C, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.8°C வெப்பநிலை பதிவானது. இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும், உள் தமிழகம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3°C அதிகமாகவும் நிலவக்கூடும். வட தமிழக கடற்கரையை ஒட்டிய கீழ்மட்ட வளிமண்டலத்தில் வலுக்குறைந்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்பகுதியில் 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திலிருந்த மேல்மட்ட காற்று சுழற்சி தற்போது பலவீனமடைந்து அதன் தாக்கம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின்

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் வடகடலோரப் பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 31.3 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
2: குடிமகனுக்கான எளிய அணுகுமுறைகள்.
1: காலனித்துவ சட்டங்களை மாற்றவும் நீதிக்காகவும் 3 குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
2: பொதுத் தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படை தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
1: ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.
2: அவசர மேலாண்மைக்காக தேசிய தரவுத்தளம் மற்றும் கிராமப்புற நிர்வாகத்திற்கான 2 ஜியோ போர்ட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில். நேர்கள் விருப்பப்பாடல்களை கேட்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7735, 044-298-6007. முதல் பாடலாக

0: நிகழ்ச்சியின் முதல் நேயர் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்க பேரு?
1: மேடம் திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார்.
0: ஆ சரி சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மேடம் எனக்கு ஆம்பளை படத்துல இருந்து இன்பம் பொங்கும் மின்னிலா இந்த பாடல் வேணும்.
0: ஓகே சார்.

0: சார் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம்,
1: கோவிலிருந்து ராஜேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஆ, எனக்கு வந்து ராஜராஜேஸ்வரி படத்துல எஸ்பிபியும் டி கே கலாம் பண்ண என் கண்ணின் மணியே அந்த பாட்டு.
0: என் கண்ணின் மணியேவா? ஓகே மேடம்.

0: அடுத்து நேயரோட இணையலாம். வணக்கம்மா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நான் ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாடல் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: வாழ்க்கை படகு படத்துல இருந்து நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, பி வி ஸ்ரீனிவாச அவர்கள் பாடின பாடம்
0: கேளுங்கம்மா பாட்டு.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442498735, 0442986003. இனி அடுத்த நேரை தொடர்பு கொள்ளலாம்.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம்.

0: ஹலோ,
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களோட விருப்ப பாடல்.
0: எனக்கு படம் வந்து அயோத்தி படத்துல இருந்து பாடல் வந்து காட்டோட பட்டம் போல இந்த வாழ்க்கை தான்.
1: ஒளிபரப்புறோம், கேளுங்க சார்.
0: அதே மாதிரி நண்பருக்கு மட்டும் டெடிகேட் பண்றேன் மேடம்.
1: எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணலாம்.
0: இல்லை, நண்பர் ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஐயா, இயற்கை விவசாயி, அவருக்கு கொஸ்டின் அந்த பாடல்.
1: ஓகே, மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, உங்க பேரு?
1: என் பேரு விஜயலட்சுமி. எனக்கு வந்து அறுவடை நாள்ல இருந்து ஓல குருத்தோட அந்த பாட்டு வேணும்.
0: ஒளிபரப்புறோம், கேட்டு ரசிங்க. நன்றி
1: நன்றி.

0: அடுத்த நேயர் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.
1: முதல்நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: மா கலையரசு, விழுப்புரம் மாவட்டம், நெல்லாப்பாளையம்.
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: ஆயுசு நூறு என வாழ்த்து வருகிறது ஒரு பாடல். தன்னான் இது ஆவணி மாசத்திலே
0: போடுறோம் சார், கேட்டு ரசிங்க. நன்றி.
1: ஒரு பாடல், ஜானகி ராம்கிருஷ்ணன் இணைந்து பாடிய ஒரு பாடல்.
0: ஆமா ஆமா, கேட்டு ரசிங்க சார். நன்றி,
1: கேட்டு ரசிப்போம்.

அடைச்சா வளையல் உடையும், தொட்டு அடைச்சா என்ன ஆகும், கைய புடிச்சா வளையல் உடையும், தொட்டு அடைச்சா என்ன ஆகும், புலிய போல ஆம்பளை புளிகரைக்கும் பொம்பளை, ஹொய் ஹொய் ஹொய் ஹொய் அடுப்பங்க.

போல.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-8735 மற்றும் 044-298-60-0037. அடுத்த நேரத்தை தொடர்பு கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், சென்னையிலிருந்து ஸ்ருதி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு
1: என்ன திரைப்படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடிய பாட்டு போடுங்க.
0: ஒளிபரப்புறோம் கேட்டு
1: ஞான் பாட்டு.
0: நன்றி
1: நன்றி.

0: அடுத்த நேயரோடு இணைவோம். வணக்கம்,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: நான் வந்து புற்றுல இருந்து கல்யாணம் செஞ்சிருந்தேன்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: எனக்கு இந்த கிழக்கே போகிற படத்துல இந்த பூவரசம்பு பூத்தாச்சு போடுங்க மேடம்.
0: ஆ, போட்டுடலாம் சார்.
1: ஓகே மேடம்,
0: நன்றி.

0: வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்க.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து பொன்னுமணி, பாடல் வந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாரு.
0: ஆஹா, ரொம்ப அருமையான பாடல் சூஸ் பண்ணிருக்கீங்க.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, கேட்டு ரசிப்போம்.
1: தேங்க்யூ.

நேர்கள் இதுவரை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நேர்களே. நன்றி.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

Adiós.

0: நமோ நமக. திருவையாறு பஞ்சாம தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சௌக்கியமா?
1: யாரு? திருவையாறு பஞ்சாமியா? என்னது இந்த பக்கமே காண்றதில்ல? ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்போ வந்தேள்? எல்லாரும் சௌக்கியமா?
0: ஆமா, போதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கு. நேத்திக்கு தஞ்சாவூர் மகாராஜாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது.

0: உங்களை பத்தியும் தியாகராஜனை பத்தியும் ரொம்ப விசாரிச்சா.
1: அப்படியே
0: மகாராஜா உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? கட்டாயமா உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னார். இன்னைக்கே நீங்க தஞ்சாவூர் போய் மகாராஜாவை பார்த்துட்டா நல்லதுன்னு நேக்கு தோன்றது. அப்போ நான் வரட்டுமா?
1: இன்னைக்கே கட்டாயமா போய் பார்த்து விடுறேன். இதை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லையே.
0: ஆமாமா.
1: என்ன இப்படியே புறப்படுறீங்களா? ஆத்துக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்.
0: இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் வர முடியாம போயிடுமோன்னு தான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசர வேலை இருக்கு, மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு சாயங்காலமா சந்திக்கலாமே. நான் புறப்படுறேன்.
1: அவசியமா இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கோயில சந்திக்கலாம். போயிட்டு வாங்கோ.
2: மகாராஜா, திருவாரூர் ராமபிரம்ம சுவாமிகள் வந்திருக்கிறார்.
3: அப்படியா, ராமபிரம்ம சுவாமிகளா? உடனே வர சொல்.
1: நமஸ்காரம் மகாராஜா.
3: வரவேண்டும், வரவேண்டும். பாருங்கள் சுவாமிகளே, ஏன் தியாகராஜனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா?
1: அவனுக்கு வயிற்று வலி.
3: அப்படியா? இப்போ எப்படி இருக்கிறது? அரண்மனை வைத்தியரை உடனே அனுப்பட்டுமா?
1: இல்லை மகாராஜா, நான் தங்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சாது வந்து தியாகராஜனை ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டு போனார். அவர் ஹிமாச்சலத்திலிருந்து வருவதாக சொன்னார்.
3: அப்படியா? சுவாமிகளே, நீங்களும் தியாகராஜனும் ரொம்பவும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். சாட்சாத் திருவாரூர் தியாகேசனைதான் சாதுவாக வந்திருக்கிறார். சரி, விஸ்வநாத சாஸ்திரி, ராமசாமி தீட்சிதர், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா?
1: எல்லோரும் சௌக்கிய மகாராஜா. விஸ்வநாத சாஸ்திரிகள் கூட மகாராஜாவை பார்க்க இன்னைக்கே வரணும்னு சொன்னார்.
3: ஓ, ஸ்ரீ காமாட்சி கோயில் விஷயமாக பேச வருவார் என்று கருதுகிறேன். வரட்டும், வரட்டும். சுவாமிகளே, இந்த வருடம் ராமநவமி உற்சவத்தை வழக்கம் போல பிரமாதமாக நடத்த வேண்டும்.
1: அப்படியே மகாராஜா.
3: உங்களோடு சேர்ந்து இந்த வருடம் தியாகராஜனும் ராமாயண சோகங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்.
1: மகாராஜா உத்தரவு எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
3: ஓ, ஒரு முக்கியமான விஷயம்
1: சொல்லுங்கள்.
3: கொஞ்சம் அருகில் வாருங்கள். நீங்கள் எல்லாம் எங்கள் வம்சத்துக்கே வழிகாட்ட பெரியவர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தியாகராஜனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தியாகராஜனை அனுகிரகம் பண்ணின தெய்வம் திருவாரூர் தியாகேசன் இப்போது திருவையார் பஞ்சநதீஸ்வரர் பகவான் கிட்ட உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
1: மகாராஜா போடும் புதிரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லையே.
3: இது தங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படியே திருவையாற்றுக்கு மாற்றிவிட வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் முடிவு செய்து என் மனசிலே புகுந்து உங்களுக்கு திருவையாற்றிலே ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார். பகவான் உத்தரவை மீற முடியுமா? நானும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே உங்களுக்கு ஒரு வீடும் நிலமும் மானியமாக எழுதி வைத்து விட்டேன். சரிதானா?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருவாரூரில் இருந்து திருவையாற்றுக்க எப்படி மகாராஜா? நல்லா தெரிஞ்ச ஊர்லேயே காலட்சேபம் பண்றது கஷ்டமாயிருக்கு. வெளியூர்ல புதுசா கொடுத்து நான் நடத்துறது, அதுவும் இந்த வயசுல, யோசிக்கவே முடியவில்லையே மகாராஜா.
3: சுவாமிகளே, ஆனந்தமான காவேரி ஸ்நானம், தர்மாம்பாள் சமேத பஞ்ச நதீஸ்வரர் தரிசனம், தியாகராஜனுக்கு வேத பாடசாலை, ஆகா, சங்கீத சிக்ஷைக்கோ ரொம்ப உத்தமமான ஸ்தலம் திருவையாறு ஸ்தலம். இப்போது உங்களுக்கு சம்மதம் தானே?
1: தெய்வத்தோட உத்தரவுன்னு மகாராஜா சொல்றேன். எனக்கு தெய்வமே மகாராஜா தான். திருவாரூர் தியாகேசன் என்னை திருவாரூர்ல இருந்து போக சொல்றாரு தெரியலே.
3: சுவாமிகளே, ஏன் கண் கலங்க வேண்டும்? கலங்காதீர்கள். நீங்கள் திருவையாற்றுக்கு வர வேண்டும் என்பது பகவானோட சங்கல்பம். நிச்சயமாக இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும்.

0: உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளுக்கும் இந்த அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இதைவிட வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமிகளே சொல்லுங்க.
1: மகாராஜாவோட உதார குணத்துக்கும் இந்த ஏழையோட குடும்பத்தை மேல எடுத்துருக்கிற அக்கறைக்கும் நான் சரின்னு சொல்றதுதான் நான் செலுத்துற நன்றி கடன் நினைக்கிறேன். நமஸ்காரம் மகாராஜா, நான் போயிட்டு வரேன்.
0: நல்லது, சென்று வாருங்கள், சந்தோஷமாக சென்று வாருங்கள்.
2: நமோ நமஹ. யாரு? பஞ்சாமி தீட்சிதர் தானே?
3: நமஸ்காரம். யாரு? திருவாரூர் சாஸ்திரிகளா?
2: ஆமா.
3: என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, கனமான சரீரம் இப்படி மெலிஞ்சு போயிடுத்த.
2: கண்ணு சரியா தெரியல. நமக்கு மீறின சக்தி நமக்கு தெரியாமலேயே ரொம்ப வேகமா செயல்படுறது. அது என்னன்னு தெரியுமோ?
3: சொல்லுமே காணோம்.
2: அதுதான் காலம். மூச்சு கூட பிடிச்சுன்னு உட்காந்துடுற, ஆனா இந்த காலத்தை பிடிக்க முடிக்கிறதா பார்த்தல.
3: ரொம்ப சரியா சொன்னேள். இன்னைக்கு தான் நடந்தது போல இருக்கு. ராமபிரமம் சுவாமிகள் தியாகராஜன் அழைச்சிட்டு இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் நொடியா பறந்தெடுத்து பார்த்தேளா.
2: ஆமாமா, ராமபிரம சுவாமிகள், தியாகராஜன், எல்லாரும் சௌக்கியம் தானே?
3: பரம சௌக்கியம். தியாகராஜன் குருகுலத்துல வேதாத்தியனம் கத்துண்டுட்டான். மகா வித்வான் சொண்டி வெங்கட்ரமண பாகவதர்ட்ட சாஸ்திரோக்தமா சங்கீத வித்தியை கத்துண்டு இன்னைக்கு பக்தி ரசத்தோட தியாகராஜனே சாகித்யம் எழுதுறான்.
2: அப்படியா?
3: ஊர் பூரா தியாகராஜனை பத்தி தான் பேச்சு. என்ன குருபக்தி, என்ன ராமபக்தி. நீங்க வர்றபோது ஒரு சாகித்யம் பாடிட்டு இருந்தேனே, நான் பாடினது தியாகராஜனே எழுதின கிருதி என்ன?
2: அப்படியா? இப்பவே அவசியம் போய் நான் அவளை என்ன பார்த்துட்டு வரணும். அவ வீட்டு விலாசம் தரேளா?
3: நேரா திருமஞ்சன வீதிக்கு போங்க, யார கேட்டாலும் சொல்லுவான்.
2: சரி, அப்போ நான் வரட்டுமா?
3: போயிட்டு வாங்க.

0: யார் அங்கே? ராமபிரம்மம் சுவாமிகள் இப்போது வருவார்கள், அவர்களை காக்க வைக்காமல் உடனே அழைத்து வாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.
2: நமஸ்காரம் மகாராஜா.
0: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியம்தானே?
2: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
0: தியாகராஜன் சங்கீதத்தில் மேதாவியாக விளங்குகிறான் என்று கேட்கும்போது என் உள்ளம் பூரித்து போகிறது.
2: மகாராஜாவின் மனம் போல் மாங்கல்யம். இதற்கெல்லாம் தங்களின் உளங்கனிந்த ஆசிகளும் ஆதரவும் தானே காரணம்.
0: திருவாரூரிலிருந்து தேவையாருக்கா என்று அன்று உடல் நடுங்க சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா பகவானின் கருணையை? எப்படி என்று பார்த்தீர்களா?
2: ஆமாம் மகாராஜா, ஆமாம்.
0: சொந்த சாகித்யம் எழுதக்கூடிய அளவிற்கு தியாகராஜனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்திருக்கிறதே, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்
2: மகாராஜா? சோதனைகளே வாழ்க்கை ஆயிட்டதுனால என் மனசுக்கு விவேகமா சிந்திக்க தெரியல. அஜ்ஞானத்தினால இனம் தெரியாத ஒரு பயம், அதனால அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு மகாராஜா.
0: ஓ அப்படியா? அடுத்தார் போல் தியாகராஜன் விஷயத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பது யோசித்தீர்களா?
2: தியாகராஜன் மகாராஜாவின் வளர்ப்பு மகனாய் இருக்கும் போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத மகாராஜாவே தீர்மானம் செஞ்சுட்டு அதை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மகாராஜா சொல்ற எந்த உத்தரவா இருந்தாலும் உடனடியா செய்ய காத்துன்னு இருக்கேன்.
0: ஆஹா ஆஹா, தஞ்சை மண்ணின் மகிமையை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமிகளே, நிரூபித்து விட்டீர்கள். என் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டி விட்டீர்களே சுவாமிகளே. மிக்க மகிழ்ச்சி, பரவ சந்தோஷம். அடுத்த மாதம் தியாகராஜனுக்கு திருமணம் செய்ய முகூர்த்தம் குறித்து விட்டேன் சுவாமிகளே, முகூர்த்தம் குறித்து விட்டேன்.
2: மகாராஜா,
0: மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும்தான்.

0: தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். வீட்டில் கலந்தாலோசித்து இன்னும் 4 நாட்களில் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வேத பாடம் மற்றும் சங்கீத பாடங்கள் எல்லாம் சரியான காலங்களில் நடந்ததைப் போலவே இதுவும் சரியான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் சாமிகளே.
1: இதில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன் மகாராஜா.
0: யாரெங்கே, சுவாமிகள் வீட்டிற்கு சௌரியமாக செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள். சென்று வாருங்கள் சுவாமிகளே, சென்று வாருங்கள்.

0: ராமபிரம்மம் சுவாமிகள் இருக்காரா?
1: வரணும் வரணும். சொண்டி பகவதர்வாள் நான் இருக்கிற இடத்தை தேடிட்டு வர்றது நாம் பண்ண பாக்கியம். தியாகராஜா, தியாகராஜா,
2: இதோ வரேன்.
1: உன்னோட குருநாதர் பாகவதர்வாள் வந்திருக்கார். தம்பதிகளா வந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ.
0: தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. தியாகராஜா, உன்னோட தோப்புனார் சரியான வயசுல உனக்கு கிரகஸ்த தர்மத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். உனக்கு உபனிஷத்தோட மகா வாக்கியங்கள்லாம் நன்னா புரியும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற தர்மங்களுக்குள்ள ரொம்பவும் முக்கியமானது கிரகஸ்த தர்மந்தான். இந்த தர்மத்தோட ஆதரவுல தான் மற்ற மூணு தர்மங்களையும் அனுசரிக்க முடியும்.
3: இந்த தர்மத்தை நாங்க எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லுங்க, அதன்படியே செய்யறோம்.
0: தியாகராஜா, இந்த தர்மத்துல பரம்பரையா பெரியவா பண்ணிட்டு வந்த பூஜைய தர்மபத்தினியோட தினசரி பண்ணிண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம செஞ்சுண்டு முக்கியமா அதிதி சத்காரம் பண்ணணும். உனக்கு நான் எதுவும் அதிகமாக சொல்ல வேண்டாம். உனக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்போ நீ எனக்கு முன்னாடி பாடணும்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் வந்திருக்கேனே தவிர, பகவான் தான் உனக்கு பிரத்யட்ச குரு. எங்க பாடுப்பா.

0: குருநாத நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
1: சங்கீத சாஸ்திர பாரங்கதோ பூயாத் தீர்காயுஷ்யமஸ்து.
2: தியாகராஜா உள்ள போய் காரியங்களை கவனிப்பா.
1: ராமபிரம்மம், தியாகராஜன் ஒரு நாத யோகி. என்னை பொறுத்த வரைக்கும் தியாகராஜனை எனக்கு சிஷியனா கொடுத்து என்னத்தான் பகவான் பெருமைப்படுத்தி இருக்கார். இது பெரிவா பண்ணின பூர்வ புண்ணியம்னு தான் சொல்லணும். உங்களோட கவலையெல்லாம் பகவான் தீர்த்து வச்சுட்டார். நான் கூடிய சீக்கிரம் காசிக்கு புறப்படுறேன். சுபம் பவத்து.
2: போயிட்டு வாங்க பகவதர்வாய்.

0: ராமராயா, ராமராயா, அண்ணா காவிலிருந்து வர சமயம் ஆயிடுத்து. உஞ்ச விருத்திக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: பிக்ஷா பாத்திரம், சிப்ளா, ஜால்ரா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க பாத்திரத்துல அக்ஷதை போடுறதுக்கு தயாரா வச்சிருக்கலா?
0: ராமராயா, உஞ்ச விருத்திக்கு புறப்பறச்ச பிக்ஷா பாத்திரத்துல அக்ஷதை போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. ஆஹா, முதல்ல அந்த அக்ஷதைய தயாரா எடுத்து வச்சுண்டு காவேரியிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அண்ணா எப்போ என்ன கூப்பிட போறான்னு காத்துட்டு இருக்கேன் ராமராயா.
2: என்ன ராமராயா, அண்ணா காவேரியிலேருந்து வந்துட்டாளா?
1: இதோ அண்ணா குரல் கேக்குறது பாருங்க.

0: காவேரி காவேரி
1: வந்துட்டேன்.
0: நம்ம தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு வரார். உள்ள போய் அக்ஷதை கொண்டு வந்து போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம்.
1: சரிம்மா இதோ போறேன். மாமி பாகிரதிய வர சொல்லுங்க. அவ சுவாமிகளை பிரதிக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும். தியாகராஜ சுவாமிகள் வர்றார்னு நாம நினைக்க விழப்படாது. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். இத விளையாட்டா சொல்லல, பிரத்யக்ஷமாக்கும்.

0: யாரு? ஜல்பேசனா?
1: ஆமா.
0: ஏண்டா வரபோதே கத்திண்டு வர? வா வா, எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்லு.
1: தியாகராஜ ஏமா இப்படி இருக்கான்?
0: நீ ஏன்பா இப்படி இருக்க? தியாகராஜனுக்கு என்ன? இப்போ
1: என்னவா, மகாராஜா தியாகராஜனை கூப்பிட்டமிச்சா போக வேண்டியதுதானே? பிடிவாதமா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். மகாராஜா இப்ப நிச்சயமா என்ன கூப்பிட போறார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல.
0: இதோ பாரு, அனாவசியமா வாயில வந்தபடி எல்லாம் பேசாதே. அவன் ஏதோ ராமா ராமான்ட்டு யார் விஷயத்திலையும் தலையிடாம இருக்கான். மகாராஜாவை போய் பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்ல, அதனால போகல. மகாராஜா உன்னை கேட்டா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே?
1: சொல்லிட்டு வந்தா மட்டும் போருமா? இவர் எப்படி அனுப்புறது?
0: நீ ஒன்னும் அனுப்ப வேணாம். அவனுக்கா எப்ப தோன்றதோ அப்ப போகட்டும்.
1: இதை இப்படியே விட்டு வைக்கப்படாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆமா.
2: அம்மா.
0: பாப்பா தியாகராஜா.
2: ஏமா அண்ணா என்னோட பேசாமலே போறாரு, ஏதாவது கோபமா?
0: மகாராஜா கூப்பிட்டதுக்கு நீ போகலையா, அதான் கோபம். சரி சரி, இப்போ அத பத்தி பேச வேண்டாம், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கிய சமாச்சாரம் பேசணும், சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: நம்ம பர்வதம்மாவ ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியலப்பா. நீ எப்படிதான் இருக்கியோ. ஆத்துக்கு ஒரு கிரகலட்சுமி வேண்டாமா? நீ என்ன சொல்ற?
2: இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லையம்மா. நீங்க எதுக்குமா அடிக்கடி இதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்க?
0: கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்கு ராமநாம உபதேசம் பண்ணின பெரியவா என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா?
2: நன்னா ஞாபகம் இருக்குமா. 96 கோடி ஜபம் பண்ணணும்னு சொன்னார்.
0: இந்த ஜபத்துக்கு பர்வதம்மாவும் உன் கூட பண்ணணும்னு தானே சொன்னார். அதுக்கு கொடுத்து வைக்காம அவ போய் சேர்ந்துட்டா. பர்வதம்மாவுக்கு பதிலா உனக்கு ஒரு தர்மம்.

0: அம்மா பத்தினி வேண்டாம் அம்மா.
1: ஸ்ரீராமா,
0: நீ யோசனையே பண்ண வேண்டாம். பர்வதம்மாவோட தங்க கமலம்மா காத்துன்னு இருக்கா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
1: ஸ்ரீராமா,
0: நீ எடுத்துண்ட ஜபத்தை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும். என்னப்பா சொல்ற?
1: உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்கம்மா.
0: இது என்னோட இஷ்டம் மட்டும் இல்லப்பா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட இஷ்டமும் இதுதான்ப்பா.
1: ஹே ராமச்சந்திர பிரபு.

0: திருவாரூர் சாஸ்திரிகள் மன்னிக்கணும், காக்க வச்சுட்டேன், கோபிச்சுக்கப்படாது.
1: தீட்சிதர்வாள், பொதுவா யாருக்குமே இந்த காலத்தோட மதிப்பு தெரியறது இல்ல, உமக்கும் அப்படித்தான். சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி பேசலாம்.
0: நான் மதுரையில இருந்து இன்னைக்கு கார்த்தால தான் வந்தேன், இப்பதான் சுவாமிகளை பார்க்க போறேன். ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா?
1: சும்மா சொல்லப்படாதுங்க. ஆனோ நீங்க ஊர்ல இல்லாத போதுதான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மகான் சுவாமிகளத்துக்கு வந்தார், ஒரு மூட்டைய கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் சுவாமிகள். ஒரு அதிதி வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா இவர் சாப்பிடுவாரா? அன்னைக்கு பூராவும் ஜலாகாரம் கூட இல்லாம ராத்திரியும் தூங்காம ஜபம் பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
0: அன்னைக்கு
1: ராத்திரி ஸ்வப்னத்துல நாரதர் பிரத்யட்சமாகி, தியாகராஜா, நான் தான் மூட்டையை கொடுத்துட்டு போனேன், நீ அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து அந்த மூட்டையில இருக்கிற கிரந்தங்களை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வரல. அந்த மூட்டையில ஸ்வரார்ணவம், நாரதீயம்னு ரெண்டு சங்கீத கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள் உனக்கு அபூர்வ சங்கீத ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா? இது எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்தேளா?
0: ஆஹா, கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே சுவாமிகளாத்துக்கு போகணும். ஜல்பேசே அவரங்க என்ன பாடுபடுத்தின்னு இருக்கானோ, நான் வரட்டுமா?
1: ஆஹா, போயிட்டு வாங்க.

0: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும்.
1: தீட்சிதர் மாமா, ஜல்பீஸ் என்ன வர்றாரு போல இருக்கே?
2: ஆமாப்பா, நான் போய் என்னன்னு கேக்குறேன், நீ பாட்டு சொல்லுங்க.

0: ஜல்பேசா வாப்பா வா.
1: என்ன தீக்ஷதர் மாமாவா, நீங்க எப்போ இங்க வந்து?
0: நான் எப்ப வந்தா என்ன? கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேச மாட்டியா? இப்பதான் தியாகராஜன் சிஷ்யர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், என்ன விஷயம்?
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் கத்துறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். நான் ஒண்ணு பகவான் நம்பாம இல்ல. தியாகராஜனுக்கு பகவான் நல்ல சங்கீத ஞானம் வெங்கலமான சாரீரத்தையும் கொடுத்திருக்கார். வீட்டிலேயே பாடிண்டு வீதியில பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? மகாராஜா கூப்பிட மாட்டாரான்னு எத்தனையோ பேர் தபஸ் பண்றான். மகாராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சும் இவன் போகலன்னா அண்ணனா இருந்து நான் தட்டி கேட்காம யார்

0: கேக்குறது? நீர் தான் குடும்பத்துல ஒருத்தரும் இல்லையோ. என்னைக்காவது இது பத்தி கேட்டிருக்கீரா? யாருக்கும் அக்கறை இல்லாத போது நான் தானே கேட்கணும். அதான் கேட்க போறேன். தியாகராஜா, தியாகராஜா
1: வாங்கண்ணா.
0: வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், நீ என்னதான் நினைச்சிருக்க? தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற நினைப்பா? தியாகராஜா பாட்ட நிறுத்துறா, நான் சொல்றத நன்னாக்கு. ராமா ராமா ராமான்னு ஓயாம ஒழியாம கத்துறியே, வழிகாட்ட மாட்டையான்னு கதறியே, நான் சொல்றத தான் கேட்க வேண்டாம். அந்த ராமன் தான் வழிகாட்டுறான்னு நம்பிண்டாவது மகாராஜா கூப்பிட்டா போக வேண்டியதுதானே? ஏன் தர்பாருக்கு போல? என்னடா கேட்டுண்டே இருக்கேன், பாடிண்டே இருக்கேன், எத்தனை அலட்சியம் உனக்கு!
1: அண்ணா கோபிச்சுக்காதீங்க, தர்பாருக்கு போறதுக்கு மனசு இடம் கொடுக்க.
0: என்ன சொன்ன, என்ன சொன்ன? மனசு இடம் கொடுக்கலையா? அது என்னடா அப்படி ஒரு மனசு? உன்னோட மனசுக்கு நன்றி உணர்வு கூட இல்லையா? ஏண்டா இப்படி காஞ்சி போன மனசனாலயா ராமன பாடிட்டு இருக்க? நம்ம தோப்பனார திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து பரந்த மனசோட நிலத்தையும் வீட்டையும் கொடுத்து உனக்கு உபநயனம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு குடும்பத்தையே வாழ வச்ச மகாராஜா கூப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா மனச இடம் கொடுக்கலன்னு துணிச்சலா பேசுவியா? நம்ம தோப்பனாருக்கு மகாராஜா காட்டின மரியாதைக்காவது போக வேண்டாமா? அவரோட ஆதரவு இல்லைன்னா நீ இன்னைக்கு இப்படி பாடிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன், பதில் சொல்லு.
1: அண்ணா நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு மகாராஜா கிட்ட பரிபூர்ண மரியாதை இருக்கு. ஆனா தர்பாருக்கு போனா அவரு பாட சொல்லுவார், அங்க எனக்கு பாட வராதுன்னா பாடலேன்னா மகாராஜா வருத்தப்படுவார். அது அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகாத? அப்படி ஏதாவது சன்மானம் கொடுத்து அதை நான் வாங்கலைன்னா அதுவும் அவசாரம். நாரத பகவானோட அருளாலே எனக்கு கிடைச்சிருக்கிற சங்கீத ஞானம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பாடுறதுக்குத்தான்னு என் மனசு சொல்றதுன்னா, இதை துஷ்பிரயோகம் பண்ணினா ஸ்ரீ நாரத மகர்ஷியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறேன். அண்ணா இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியும். ஹே ராமா,
0: உன்னோட ராமர் ராஜவம்சத்துல பிறந்து என்ன சுகத்தை கண்டார்? இல்ல அந்த ராமனை நம்பி இதுவரை நீ தான் என்ன சுகத்தை கண்ட? நீ பிறந்த உடனே அண்ணா ராமநாதனை வேலை அனுப்பிச்சுட்ட, கல்யாணத்தை பண்ணிண்ட, அப்பா போய் சேர்ந்தார், ஆச்சு, மகாலட்சுமி ஆட்டம் நடமாடின்னு இருந்த உன்னோட பருவதமாவும் போய் சேர்ந்துட்டா, இதுக்கு மேல என்ன நடக்கணும்? மகாராஜா சன்மானம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ? ஏ அப்படின்னு நீ பெரிய சக்கரவர்த்தியோ? இதோ பார், உங்ககிட்ட பேச்சுக்கு பேச்சு பேச நான் தயாரா இல்லை. நாளைக்கு நீ தர்பாருக்கு போக போறியா இல்லையா? அந்த ஸ்ருதியை நிறுத்துறா, ஸ்ருதியை நிறுத்து. நானே ஸ்ருதியை
1: நிறுத்தினாதான்
0: உண்டு.
1: ராமச்சந்திரா, ஹே ராமா, ராமா.
0: தியாகராஜா, இந்த நாடகத்துக்கெல்லாம் மசையிறவனா இல்ல? மயிலே மயிலேனா இறக போடாது. நாளைக்கு நீ மகாராஜாவை போய் பார்க்கல, உன்னோட பூஜா விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆறதுன்னு பாரு. இதனால என்ன பாவம் வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் வரேன்.
1: ராமா ராமா.
2: தியாகராஜா, உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நன்னா தெரியறது. இதோ பார் தியாகராஜா, உண்மையான பக்தி செலுத்துறவாளத்தான் பகவான் சோதனை பண்ணுவார். இந்த சோதனை நிச்சயமா நல்லதா தான் முடியும் தியாகராஜன்.
1: ராமா ராமா ராமா
3: நிதிச்சா.

ऐसा निधि चाल सुखमा राम मुनि सनिधि सेवा सुखमा श्री रामा।

भजन दशरथी ध्यान भजन सुधार समूह रुचो निधि चाल।

0: தியாகராஜா, தியாகராஜா, எங்க தியாகராஜன்? ஆத்துல யாருமே இல்லையா?
1: வாங்கண்ணா, அவர் உஞ்சவிருத்திக்கு.
0: ஓ, பிக்ஷா எடுக்க போயிட்டானா? எங்க ராமராயன்?
2: இதோ வந்துட்ட பெரியண்ணா.
0: ராமராயா, அதோ அங்க இருக்கிற பெரிய புஷ்ப கூடைய இப்படி கொண்டா.
2: எதுக்குண்ணா?
0: கொண்டாங்கிறேன், நின்றுண்டே இருக்க. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: என்னது, விக்கிரங்கள்லாம் எடுத்து கூடையில் வச்சிட்டு இருக்க? அவச்சாரம், அவச்சாரம். பெரியண்ணா, பெரியண்ணா, என்னண்ணா பண்றேன்? விக்கிரங்களெல்லாம் ஏன்னா எடுக்கிறேன்? வேண்டாண்ணா. ராமா, ராமா, குருநாதா, பெரியண்ணா, விக்கிரங்களை வச்சிருக்கோண்ணா.
0: என்ன தடுக்காத நீ?
2: குருநாதர் ஒரு நிமிஷம் கூட விக்கிரங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டாருண்ணா. அவரை உயிரோட கொண்டுடாதீங்க அண்ணா, கொண்டுடாதீங்க.
1: ராமா,
2: ராமா,
1: ராமா,
2: பாருங்க மாமா, விக்கிரங்களை எல்லாம் பெரிய கூடல எடுத்து வச்சுட்டு இருக்காளே.
3: என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க? ஏண்டா நோக்கு, ஏண்டா இப்படி பைத்தி பிடிச்சு போடுத்து? விக்கிரகத்தை கூடையில இருந்து எடுறா,
0: கூடையோட எடுத்துண்டுதான் போவேன். தியாகராஜன் அகம்பாவ அடங்கறதுக்கு இதுவும் ராமரோட கட்டளை தான்.
1: ராமா,
2: குருநாத கிட்ட போய் இப்பவே சொல்றேன்.
3: ராமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? தியாகராஜனை சோதிக்கணும்னு உனக்கே தோணித்தாப்பா? ராமா, சீதா தேவி, ஆஞ்சனேயா, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தியாகராஜன் எப்படி இருக்க போறானோ? ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு தியாகராஜனை பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா? பிரபோ, இப்படி ஒரு திருவிளையாடலா? கமலம்மா, அழாதம்மா, அழாத.
1: மாமா, ஏ மாமா, இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கள்ளங்கபடி இல்லாம குழந்தையாட்டோ ராமனே கதின்னு பாடின் இருக்கிற அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் தானே மாமா அழணும்? அழாம என்னால எப்படி மாமா இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? மாமா, என்னோட குமுறல் அந்த சீதாதேவிக்கு கூட கேட்காதா மாமா?
3: இல்லம்மா, நீ அழக்கூடாதும்மா. நீதான்மா தியாகராஜனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையினால சல்பேச சீக்கிரம் திரும்பிடுவான்னு எனக்கு தோன்றதும்மா. நான் வர்றம்மா, நீ அழாதம்மா, அழாத.

0: அண்ணா அண்ணா.
1: யாரு? ராமராயனா? என்னப்பா ஆச்சு?
0: நம்ம ஆத்து பூஜா மண்டபத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம்.
1: ராமா ராமா, என்ன ஆச்சு?
2: ராமராயா, என்னப்பா ஆச்சு? விவரமா சொல்லுப்பா.
0: அதை எப்படி நான் சொல்றது? பெரிய அண்ணா வந்து நம்ம ஆத்து பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும்
2: பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும்
0: பெரிய பூக்கூடையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாள்னா.

0: சமாதானம் பண்றானோ? அண்ணா கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்க.
1: ராமா என்னை விட்டுட்டு எங்க அப்பா போயிட்ட, எங்க அப்பா போயிட்ட ராமா, ராமா.
0: ஐயோ மயக்கமாயிட்டாரு.
2: என்ன தீட்சிதவாள், தியாகராஜர் இப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்காரே.
3: ராமராயா அண்ணாவுக்கு எப்படி இருக்கு, ஏதாவது ஆகாரம் பண்ணினாரா?
4: அண்ணா ஆகாரம் இல்லாம நாலு நாளாச்சு இப்படியே படுத்துட்டு இருக்கார். ராமா ராமான்னு தான் மூச்சு போயின் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
1: ஸ்ரீராமா ராமா ராமா ராமா, இதோ வந்துட்டேன் கிருஷ்ணா. ஏன் ராமன் கிடைச்சுட்டார், ஸ்ரீராமன் கிடைச்சுட்டார். சொப்பனத்துல சொப்பனத்துல காவேரியில இருக்கார். எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ.
4: அண்ணா அண்ணா மெதுவா போங்கண்ணா, விழுந்து போறேன்.
1: ராமா ராமா வந்துட்டேன்பா, இதோ வந்துட்டேன்.
3: கடவாடிங்களே கடவாடிங்களே, தியாகராஜனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணிட்டார். ராமச்சந்திர பிரபு கடவாடிங்களே வாங்கோ வாங்கோ. அதோ பாருங்க அண்ணா இப்படி பருமாறிண்டு ஓடாரு, விழுந்துடுவார் போல இருக்கு. அண்ணே விழுந்துட்டாரு, தூக்குங்கோ அவரை, எல்லாரும் தூக்குங்கோ.
1: ராமா ராமா எங்கப்பா இருக்க, இத்தனை நாளா இந்த காவேரி ஜலத்திலேயா இருந்த? ராமா ராமா சுந்தரம் கிருஷ்ணா ரொம்ப ஜாக்கிரதையா தொடுங்க. உங்க காலு ராமர் மேல பற்ற போறது, மெதுவா மெதுவா தொடுங்க. ராமா ராமா ராமா ராமா ராமராயா சுந்தரம் கிருஷ்ணா எல்லாரும் ஓடி வாங்க. ஏன் ராமர்
5: கடிச்சுட்டி ஸ்ரீராமு கனுகொட்டி ஸ்ரீராமுனி நேடு கனுகொட்டி இனவம்சமுன இம்புகான புட்டி ராமா இனரோன சீதானாய கூனி நேடு கனுகொட்டி.

0: வாத்தியார் மாமா, நமஸ்காரம் பண்றேன் மாமா.
1: என்னது ஜல் பேசலா? எந்தப்பா இது? என்ன வந்து எதுக்கு நமஸ்காரம் பண்ற? போய் நேரா தியாகராஜன் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நமஸ்காரம் பண்ணு போ. ஆஹா, ஜல்பேசனையும் ஸ்ரீராமர் காப்பாத்தி விட்டார்.
2: ஜல்பேசனாவா? வாங்க, இப்படி வாங்க.
0: தியாகராஜா, என்னால எதுவுமே பேச முடியலையே. நான் புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா. ராமர் என்ன மன்னிப்பாரா தியாகராஜா? எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு ராமர் அருள் கிடைக்குமா தியாகராஜா? உன் பேரை சொல்லக்கூட எனக்கு யோகிதை இல்லாம போயிடுதேன்.
2: ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கருணாமூர்த்தி இல்லையா? நீங்க எந்த நிமிஷத்துல தப்ப உணர்ந்தேடோ அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுண்ணா. வாங்கண்ணா, வாங்க.
3: இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு விஜ்ஞாபனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உபனிஷத் பிரம்மம் சுவாமிகள் அண்ணாவை வர சொல்லி ரொம்பவும் கேட்டுண்டபடி அண்ணா யாத்திரை பண்றதா தீர்மானம் பண்ணியிருக்கார். யாத்திரை நல்லபடியா முடியணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: ஓ சாஸ்திரிகளா, வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையா? தியாகராஜ சுவாமிகள் யாத்திரைக்கு புறப்பட்டு போற போது வந்ததுதான் போல இருக்கு.
4: ஆமா தீட்சிதர்வாள், அப்போ வந்ததுதான், அப்புறம் இப்பதான் வர முடிஞ்சது.

0: எல்லாரும் சௌக்கியமா? நம்ம சுவாமிகள் யாத்திரையிலேருந்து திரும்பி வந்துட்டாளா? தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்.
1: சுவாமிகள் யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு ஆபத் சந்நியாசம் கூட வாங்கி விட்டாராம்.
0: அப்படியா?
1: சுவாமிகளோட தீக்ஷா நாமம் ஸ்ரீ ஸ்ரீ நாத பிரம்மானந்தா.
0: ராமா
1: யதீந்திராளா திருவையாத்துக்கு வந்துட்டு இருக்காளாம்.
0: ஓஹோ,
1: பூர்ண கும்பத்தோட பட்ன பிரவேசத்துக்கு அழைக்கணும். சரியான சமயத்துக்கு பகவான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார் பாத்தீங்களா?
0: பரம பாக்கியம், எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான்.
1: வாங்கோ போலாம்.
2: ஓம் நகர பிரஜே நைங்கே அமர தத்துவமான.

பாரு பாருங்க, பெரியவா சிறசிலிருந்து ஒரு நட்சத்திரம் போறது. ஆஹா, என்ன காட்சி, என்ன காட்சி!

0: இதுவரை திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்டீர்கள். நாடகமாக்கம் TSV சர்மா அவர்கள். இதில் நடித்தவர்கள் தியாகராஜனாக MB சபரிதாசன், ராமபிரம்மமாக வி விஸ்வேஸ்வரன், மகாராஜாவாக மன்னை ஜெயராமன், சுண்டி பாகவதராக ஏ பார்த்தசாரதி, ஜல்பேசனாக லக்ஷ்மி பாஸ்கரன், ராமராயனாக கோபி வீரமணி, பஞ்சாமி தீட்சிதராக வெடிச்சிப்பாளையம் பி நடராஜன், திருவாரூர் சாஸ்திரிகளாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், கிருஷ்ணனாக முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், தாயாராக ரேவதி முத்துசாமி, பர்வதம்மாவாக எம் வசந்தி, கமலம்மாவாக என் மீரா ஆகியோர். பாடியவர் முனைவர் கே வாகேஷ் அவர்கள். அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இனி தியாகராஜ கீர்த்தனைகள். முதலில் கானமூர்த்தி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பது.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5:40. ஆகாஷ்வாணி.

0: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு இளம் சாதனையாளரை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க ஒரு பக்கத்துல பள்ளி படிப்பையும் கவனிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல சமூகத்திற்காக தன்னால முடிஞ்ச நன்மைகளை செய்யணும்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. இந்த சின்ன வயசுலேயே பலருக்கு முன்னுதாரணமாக திகழும் திறமையாளர் ஸ்மிருதி, அவங்களோட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: வணக்கம், என் பேர் ஸ்மிருதி, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் பாண்ட்ரூம் ஃபவுண்டேஷன் யூத்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை என்னோட யூஎஸ்ல இருக்க தம்பியோட சேர்த்து ஆரம்பிச்சிருக்கேன்.
0: உங்க தொண்டு நிறுவனத்தோட பெயர் காரணம் என்ன?
1: பாண்ட்ரூம்னா மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், அப்படின்னா அர்த்தமுள்ள பந்தங்கள். இந்த அர்த்தமுள்ள பந்தங்கள் வந்து நாங்க ரத்த சம்பந்தம் மட்டும் இல்லாத சமுதாயத்துல இருக்க அனைத்து மக்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு குரல் தர்ற ஒரு சேஃப் ஜட்மெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸா பாண்ட்ரூம் இருக்குது. இந்த காலத்துல மேஜர் கம்பெனிஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா அடல்ட் ரன்னா இருக்கும். தட் இஸ் லைக் வந்து 18 இயர்ஸ்க்கு மேல இருக்க பீப்புளுக்கு தான் லீகலா அங்க வந்து பொசிஷன்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்குவாங்க. பட் ஆனா யூத் லெட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் லைக் வந்து இந்தியா வெளியில இருக்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ப்ரிவலண்ட். இந்த மாதிரி யூத் லெட் ஆர்கனைசேஷன்ஸ்ல யாரெல்லாம் வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் வச்சிருப்பாங்கன்னா டீனேஜர்ஸ், யூத். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்தியால ரொம்ப லிமிட்டடா

0: இருக்கு. அதனால நானும் என் தம்பியும் யூத்ல ஆர்கனைசேஷனா பாண்ட் ரூம் வைக்கணும்னு ஒன்லி 13 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ்ல இருக்க யூத் வந்து பாண்ட் ரூம்ல வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சிருக்க மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்.
1: உங்க தொண்டு நிறுவனத்தோட நோக்கம் என்ன?
0: பாண்ட் ரூம்னாலே எங்களோட டாக்லைனா நாங்கள் பாண்ட்ன்ற ஒரு வார்த்தையை சுருக்கி வச்சிருக்கோம். அது ஒரு ஆக்ரோனிம். அதாவது பாண்ட்ன்ற ஒரு வேர்ட்ல இருக்க ஸ்பெல்லிங்ல BONDன்னு இருக்கு. அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணா பிரிட்ஜிங் ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டினிஸ்னு வருது. அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயங்கள், அனுபவங்கள், அப்புறம் ஞானம், அந்த தவறுகள்லேருந்து கத்துக்கிட்ட பாடங்களையும் இந்த காலத்து தலைமுறையின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா பாண்ட் ரூம் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
1: உங்க தொண்டு நிறுவனம் தொடங்க காரணம் என்ன?
0: நாங்கள் 2022க்கு முன்னாடி பார்த்த எங்களோட அம்மாவும் 2022க்கு அப்புறம் நாங்கள் பார்த்த அம்மாவும் ரொம்ப வித்தியாசமா எனக்கும் என் தம்பி நிக்கலுக்கும் தெரிஞ்சாங்க. அதாவது 2022க்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த எங்கள் அம்மா காலங்காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாருக்கும் சமைச்சு 10 மணி நேரம் ஃபுல்லாக உழைச்சிட்டு ஈவினிங் ரொம்ப லேட்டாக வந்து அதுக்கப்புறம் திருப்பி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போய் படுப்பாங்க. இதே ரொட்டீனாக வச்சுருந்தாங்க. ஸோ லைக் வந்து நாங்கள் பார்த்ததுலேயே அவங்க தான் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 2022 அப்போ அம்மாமா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த மாற்றம்லாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அவங்க முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு ரொட்டீனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன வேலை பார்க்கறதுனே தெரியாமல் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா டிவி சீரியல்ஸும் அதுக்கப்புறம் சும்மா சமைக்கிறதும், இதை ரெண்டத்தை தவிர அவங்க தூங்க மட்டும்தான் செஞ்சாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி அம்மா ரொம்ப ஃப்ரீயாக அட்லீஸ்ட் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் உழைப்புக்கு அப்புறம் இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சும் போது அப்போ அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க திருச்சியில் இருக்காங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம். இங்கேருந்து எங்களால் அவங்கள்ட்ட டெய்லியும் பேச முடியாது, பிகாஸ் எங்களோட ஸ்கூல்ஸ் எங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அவங்க தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு பேசவும் ஆள் கிடையாது. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி கவலைகள்லாம் இல்லை, ஏன்னா அவங்களோட வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் அவங்க ஃப்ரீயாக நோட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பேனிக்லரே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என் தம்பியும் இது எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை மற்ற பாட்டி தாத்தாங்களுக்கும் நடக்குதான்னு நாங்கள் வந்து பார்க்கறதுக்காக எங்கள் அம்மாவா மாதிரி ரிட்டையர் ஆனவங்களையும் மற்ற ஜாப்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆன வயதானவர்களையும் தென்னிந்தியாலையும் அமெரிக்கா ஸ்பெசிஃபிக்காக ஹியூஸ்டன் டெக்ஸஸ்லையும் நாங்கள் தேடி அவங்களுக்கு ஒரு சர்வே மாதிரி அமிச்சோம். அந்த சர்வேல நாங்கள் கலெக்ட் பண்ண டாட்டா வச்சு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எல்டர்ஸில் லோன்லியாக பர்பஸ்லெஸ்ஸாக இருக்கிற எல்டர்ஸ் தான் ரொம்ப நிறையா இருந்தாங்க, எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். இந்த மாதிரி எல்டர்ஸை நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்காக ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நானும் நிக்கலும் யோசித்தோம். அதனால பிறந்தது தான் பாண்ட் ரூம் ஃபவுண்டேஷன்.
1: நீங்கள் எந்த வயதில் உங்களுடைய தொண்டு நிறுவனத்தை தொடங்கினீங்க?
0: 2022லேருந்தே நாங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நாங்கள் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் போன வருஷம்தான் இந்த தீர்வை ஒரு ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் ரியல் லைஃப் ஆர்கனைசேஷனாக உருவாக்கணும்னு நாங்கள் யோசித்தோம். அப்போதான் நான் 16 வயசுலையும் என் தம்பி நிக்கில் 15 வயசுலையும் ஒரு யூத் லெட் ஆர்கனைசேஷன் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ்டாக கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம்.
1: இந்த அவசர உலகத்துல தன்னுடைய வேலையை தானே பாத்துக்க கூடிய நேரம் கூட கிடைக்காத இந்த காலகட்டத்துல இந்த சின்ன வயசுல நீங்க படிச்சுக்கிட்டும் உங்களுடைய இந்த தொண்டு நிறுவனத்தையும் நடத்துறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதா, அது சுமையா இல்லையா?
0: இந்த க்வெஸ்சன் எல்லாருமே என்ன கேக்குறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் க்ரூஷியல் பீரியட், எக்ஸாம்ஸ் படிக்காம இவ்வளவு வேலையும் உன்னால பார்க்க முடியுமான்னு எல்லாரும் கேக்குறதுதான். பட் ஆனா இதை பத்தி நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா இன்றைய விதை நாளைய விருட்சம், அதே மாதிரி இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், அப்புறம் சமுதாயம் இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் இப்பல இருந்தே கொண்டு போனா ஃபியூச்சர்ல சமுதாயத்துக்கு என்னால பெரிய மாற்றம் உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். இதுக்கு என்னோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் முக்கியமா எங்களோட வாலண்டியர்ஸ் US-லையும் தமிழ்நாட்டிலையும் ரெண்டு தரப்பும் உறுதுணையா ஒரு டீமா நாங்கள் ஒர்க் பண்றதுனால இது கண்டிப்பா சாத்தியம்னு நான் நினைக்கிறேன்.
1: இளைஞர்களால சமூக மாற்றத்தை உருவாக்க முடியுமா?
0: கண்டிப்பா முடியும். எங்க

0: எங்களுக்கு தேவையானது வாலண்டியர்ஸ் மட்டும் கிடையாது, எங்களுக்கு சமுதாயத்தை அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போற கம்பாஷனட் லீடர்ஸ், மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள் தலைவர்கள் எங்களுக்கு தேவை. இவங்கெல்லாம் என்னோட டீம்ல இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல சமுதாயத்தை மாற்றக்கூடிய பவர் எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மூன்று தரப்பினர். ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், எஸ்பெஷலி ரிட்டையர்டு இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசுகிறேன். இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சர்வேலேருந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணதுலேருந்து தெரியுது, இவங்கெல்லாம் ரொம்ப தனிமையில் இருக்காங்க. வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணுன்ற நோக்கமே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் ஒரு தரப்பு. இன்னொன்று என்னன்னா டீனேஜர்ஸ், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 13 வயசுலேருந்து 18 வயசில் இருக்க இளைஞர்கள், இவங்கெல்லாம் சொசைட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், அதுக்கப்புறம் படிப்புனால ஆகக்கூடிய ப்ரெஷர், இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க. இவங்களுக்கும் பெரியவங்க மாதிரி தனிமை வருது, அதுக்கப்புறம் இதை வெளியில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த ரெண்டு தரப்பையும் இணைச்சு நாங்க ஒரு முக்கியமான மூணாவது தரப்புக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த மூணாவது தரப்பு யாருன்னா இந்த சமுதாயத்துல இருந்து ஐசோலேட் ஆனவங்க, அதாவது டெய்லி லைஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மக்கள். உதாரணத்துக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்க ஒரு இவெண்ட்ல போய் பார்த்தோம், அவங்கெல்லாம் இந்த வெளி உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட தெரியாம இருந்தாங்க. அவங்களுக்கு சிங்கிங் கிடையாது, டான்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்க எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊர்லேருந்து வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறது தான் அவங்களுக்கு இருக்க ஒரே சந்தோஷம். பட் ஆனா இந்த மாதிரி பீப்புளுக்கு எங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் இவெண்ட்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு எங்களுக்கு இருக்க திறமைகளை வெளிப்படுத்தி அவங்களுக்கும் அந்த திறமைகளை சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஆர்ஃபன்ஸ், அதுக்கப்புறம் வயதான டெஸ்டிடியூட் விமன், அவங்க எல்லாம் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட முதியவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளோ மக்களையும் நாங்கள் இம்பாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேஃபான ஆதரவு கொடுக்கணுன்ற எண்ணத்துல நாங்கள் கண்டுபிடிச்சதை தான் பண்றோம்.
1: தன்னார்வ பணிகள்ல மாணவர்கள் பங்கேற்கும் போது அவர்களுக்கு எந்தவித மாற்றம் ஏற்படுகிறது?
0: தன்னார்வ பணிகள், அதாவது வாலண்டியரிங்ன்றது மாணவர்களுக்கு முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது வாலண்டியரிங்ன்றது நம்ம சர்டிஃபிகேட் வாங்கறதுக்காக மட்டும் பண்ணுறது கிடையாது, அது ஒரு மனிதனை உருவாக்குற பயணம். இது மூலமா டீம் பில்டிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், விட்டு கொடுத்து போற தன்மை, ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் போய் பார்க்குற தன்மை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ற தன்மை, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்குது. அதனால எல்லாரும் வாலண்டியரிங் பண்றதுக்காக வரணும். பாண்ட் ரூம்ல சேர்ற 13-18 வயசு மாணவர்களுக்கு நாங்க ஒவ்வொரு இவெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் தருவோம். அதாவது மாணவர்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்ஸை எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இவெண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து சோஷியல் மீடியா எடிட்டிங், மார்க்கெட்டிங், இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்களோட தனிப்பட்ட திறமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்டர்ன்ஷிப் பொசிஷன்ஸ், உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஸாக டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் தரோம். அதே மாதிரி இப்போ டான்ஸ் பாட்டு பாடுற பீப்புளுக்கு நாங்கள் இவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வாலண்டியரிங் ஆப்ஷன் தரோம். அதுக்காக அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும், அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான 10 இயருக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களோட ஃபியூச்சருக்கும் அவங்களோட காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வேல்யூபிள் பொசிஷனாக இருக்கும்.
1: உங்களோட தொண்டு நிறுவன அமைப்புல மூத்த குடிமக்கள் எந்த வகையில பங்கேற்க முடியும்? அவர்களுடைய அனுபவம் ஏன் நமக்கு முக்கியம்? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயதானவர்களின் அனுபவத்தையும் பாடங்களையும் அறிவையும் பயன்படுத்தி இளைஞர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மிகவும் உதவியாக அமைகிறது. பாண்ட் ரூமோட வெப்சைட் நாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்ல என்ன நாங்கள் பண்றோம்னா மென்டார் மென்டீன்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். உதாரணத்துக்கு சைக்காட்ரிஸ்ட், அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இது மாதிரி பல துறைகளில் உள்ள வயதான ரிட்டையர்டு மக்களை

0: எடுத்துட்டு வந்து எங்களோட ஃபவுண்டேஷன் வெப்சைட்ல மென்டர்ஸா ஆன்போர்ட் பண்ணி நாங்க மென்டீஸா 13 to 18 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ ஆன்போர்ட் பண்றோம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்காக ப்ரொஃபைல் மேட்சிங் யூஸ் பண்ணி எங்களோட ஏஐ வந்து மென்டாருக்கும் மென்டிக்கும் மேட்ச் பண்ணி ரிக்வெஸ்ட் அனுப்புது. இந்த ரிக்வெஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் அந்த மென்டாருக்கும் மென்டிக்கும் ரெண்டு பேரையும் ஈச்சது அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ணும் வெப்சைட்டு. இந்த செஷன்ஸ் எல்லாம் மைனர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால ரொம்ப சேஃப் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஏஐ ஒவ்வொரு செஷன்லையும் மானிட்டர் பண்ணும், எனி கைண்ட் ஆஃப் அப்யூஸ் வயலேஷன்ஸ் இதெல்லாம் ஃபிளாக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டிடெக்ட் பண்ணுச்சுன்னா உடனே அந்த மீட்டிங்கை கட் பண்ணி விட்டுரும். இந்த மீட்டிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட சப்போர்ட் டீமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிரும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்லி சேஃப் மானிட்டர்ட் ஸ்பேஸாக மைனர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறோம்.
1: இப்போ இருக்க தலைமுறையினருக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: என்னோட 8th ஸ்டாண்டர்ட்ல என்னை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பதான் COVID-19 கொரோனா பீரியட்லேருந்து வெளியில வந்திருந்தாங்க. இந்த பீரியட்ல அவங்க அவுட் சைட் கான்டாக்டே இல்லாம ஐசோலேட்டடா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா யாரோடையும் கான்டாக்டே இல்லாம திடீர்னு ஸ்கூல் ஆரம்பிச்சது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஃபீல் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் ஆங்ஸைட்டியில சஃபர் பண்றத அப்படியே பார்த்தேன். அவங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மென்டல் இஷ்யூஸ் 8th ஸ்டாண்டர்ட்லயே வந்துச்சு. அப்போ இதற்கான காரணத்தை எங்க அம்மா கிட்ட போய் நான் கேட்டேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பம் தனி குடித்தனம், இத பத்தி புரிய வச்சாங்க. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ன்ற கான்செப்டே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல இருந்த என்ன அட்வான்டேஜ்னா, அந்த காலத்துல இருந்த குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணா, ஏதாவது ஹோம்ஒர்க் முடிக்காட்டி டீச்சர்ஸ்ட்டு அடி வாங்கி திட்டு வாங்கினா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா, இல்லாட்டி அவங்களுக்கே தனிமையில இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல இருக்க பெரியவர்கள்ட்ட பேசுற இடம் இருந்துச்சு. அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல இருந்ததுனால தாத்தா பாட்டி அத்தை சித்தி மாமா அது மாதிரி நிறைய பேரு இருந்தாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. பிரச்சனைகளை அவங்கள்ட்ட வெளிப்படுத்துறப்போ அவங்கெல்லாம் அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதுக்கு தீர்வு சொல்ல முடியாட்டியும் அவங்களால ஒரு கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ண முடிஞ்சு, அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்க முடிஞ்சு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட அவங்க தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஆதரவு பெற்றாங்க. ஆனா இப்ப இருக்க சினாரியோவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் ஃபுல்லா நியூக்ளியர் ஃபேமிலிஸா மாறிட்டு வருது. தாத்தா பாட்டிகள்லாம் ஊர்ல விட்டுட்டு இந்த அம்மா அப்பா எல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறது காரணமால இவங்க எல்லாம் வேற ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. இவங்க எல்லாம் வேற ஊருக்கு போறதுனால அவங்களோட குழந்தைகளும் அவங்க தாத்தா பாட்டியை விட்டு பிரியறாங்க. இந்த காரணத்தினால இவ்வளோ பெரிய இன்டர் ஜென்ரேஷனல் கேப் ஃபாலோ ஆகுது. இந்த இன்டர் ஜென்ரேஷனல் கேப்னாலதான் இந்த காலத்துல இருக்க மோஸ்ட் கிட்ஸுக்கும் எல்டர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. இப்பெல்லாம் மோஸ்ட்லி அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா அம்மாட்ட ஸ்கூல்ல நடந்ததை பத்தி ஃப்ரீயா பேச முடியறது கிடையாது. இது மோஸ்ட் ஆஃப் த குடும்பங்கள்ல நடக்குது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டயர்டான ஃபேஸஸை பார்த்துட்டு அவங்கள்ட்ட அவங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணாம அப்படியே உள்ளேயே வச்சு சஃபர் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸா அண்டர்கோ பண்றாங்க. அவங்கள்ட்ட சொன்னாலும் ப்ராப்பரான அட்வைஸ் கிடைக்காது, ப்ராப்பரான தீர்வு கிடைக்காது. இதை யோசிச்சுதான் இந்த இன்டர் ஜென்ரேஷனல் கேப்புக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவானது தான் பாண்ட்ரூம் ஃபவுண்டேஷன்.
1: ஸ்மிருதி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க, உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன்.
0: எனக்காக சிங்கப்பெண்ணை பாடல் போடுங்க. நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அதுக்காக விமனை எம்பவர் பண்றதுனால அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்காக இதோ அந்த பாடல்.

0: நீங்க எங்கெங்கெல்லாம் சேவை செஞ்சிருக்கீங்க?
1: ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண இடம் வந்து அடையாறுல இருக்க கேன்சர் இன்ஸ்டிடியூட். அங்க நாங்க வாலண்டியர்ஸை சேர்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் கூட்டிட்டு நான் வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட் பீடியாட்ரிக் வார்ட்ட போய் அந்த குழந்தைங்களுக்காக நாங்க இவெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல அங்க இருக்க சீஃப் டாக்டர்கிட்ட போய் நாங்க பேசினோம். அப்ப பேசினதுல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருக்க குழந்தைங்களுக்காக ரெண்டு டிஃப்ரெண்ட் நாள்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸ் பண்ணோம். எங்களோட தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரி நாங்க ஈச் ஆஃப் அஸ் டிராமா, டான்ஸ், சிங்கிங் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்தி அதை ஒரு ஹோல் இவெண்ட் மாதிரி ஆக்கிறோம். இந்த இவெண்ட்ல நாங்க மட்டும் பண்றதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி கேம்ஸ், அதுக்கப்புறம் பீச்ல இருக்கிற கேம்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பண்ணிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் டே இவெண்ட் முடியறப்பதான் எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணோம். அதுல நாங்க அன்னைக்கு ஈவினிங் இவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி பிளே பண்றிருந்த ஒரு டாய் யூகலீலி, ஒரு கிட்டார் மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து எல்லா குழந்தைங்களும் அவளை சுத்தி வந்து நின்று எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல எங்கள்கிட்ட ஒரே ஒரு டாய் கிட்டார் தான் இருந்துச்சு. 50 பேருக்கு மேல குழந்தைங்க இருந்தாங்க. அந்த குழந்தைங்கள்கிட்ட எப்படி ஒரே ஒரு கிட்டாரை ஷேர் பண்றதுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு நாங்க யோசிச்சோம். அப்பதான் நாங்க ஒரு முடிவு பண்ணோம். எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் இவெண்ட் அதுதான். எங்களோட ஓன் சேவிங்ஸ்லேயே நாங்க காசு எடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்கிட்டேந்து நாங்க ஃபண்ட்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட 100 கிட்டார்ஸ்க்கு மேல வாங்கி நெக்ஸ்ட் இவெண்ட்ல போய் நாங்க அங்க இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம். அந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க மட்டும் இல்லாம அங்க அட்மிட் பண்ணி அங்க பெட் ரெஸ்ட்ல இருந்து அங்கிருந்து எந்திரிக்கவே முடியாத குழந்தைங்களுக்கும் நாங்க போய் அந்த கிட்டார்ஸை சப்ளை பண்ணோம். அந்த இவெண்ட்லேயே அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்காக நாங்க ஒரு மெஜிஷியனையும் கூப்பிட்டு வந்திருந்தோம். அந்த மெஜிஷியன் நாங்க ஒரு என்ஜிஓன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி, அதுவும் ஸ்டூடெண்ட்ல என்ஜிஓன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்காக மினிமல் ரேட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஒத்திருந்தார். அதுக்கப்புறம் நாங்க போன இடம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஃபார் மென்டலி டிசேபிள்ட் பீப்புள், அதாவது மனநல காப்பகம். அங்கெல்லாம் வந்து ஃபுல்லா குழந்தைங்க இல்லை, அங்க ஃபுல்லா அடல்ட்ஸ் இருந்தாங்க. அந்த அடல்ட்ஸுக்கும் நாங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஃபன்னா ஆடி அப்புறம் பெயிண்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி என்கேஜ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு இவெண்ட்லயும் நாங்க வேற வேற விதமான டேலண்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். அடுத்த இவெண்ட்ல நாங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் போனோம். இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஃபுல்லா அவங்கவுங்க ஃபேமிலிஸ்ல இருந்து கைவிடப்பட்ட முதியவர்களை அங்க வச்சிருந்தாங்க. அப்போ அங்க போய் நாங்க பண்ணப்போ அவங்களுக்கும் வந்து ஆர்ட் ரிலேட்டட் இவெண்ட்ஸ் பண்ணோம். ஆனா எங்களை விட ஆடி பாடினவங்கலாம் அவங்க தான். எங்களை விட மோர் எனர்ஜி, என்தூசியாசம் அதெல்லாம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து எங்களையும் என்கேஜ் பண்ணி பண்ணதே அவங்க தான் நான் சொல்லுவேன். அடுத்ததா நாங்க ரீசெண்டா பண்ண இவெண்ட் வந்து ஒரு பீச் கிளீனப். அறுவடை வீடு பீச்சுக்கு போய் நாங்க கிட்டத்தட்ட 20 பேருக்கும் மேல டீனேஜர்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்க கிட்ஸை கூப்பிட்டு போய் அங்க நாங்க வந்து பீச் கிளீன் அப் பண்ணோம். எல்லாருக்கும் கிளவ்ஸ், அதுக்கப்புறம் ஏப்ரன்ஸ், அதுக்கப்புறம் ட்ராஷ் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட சுமாரா ஒரு 100-150 கிலோக்கு நாங்க வேஸ்ட் கலெக்ட் பண்ணோம் அந்த பீச்ல இருந்து.
0: உங்களுடைய தொண்டு நிறுவனம் எங்கெங்கெல்லாம் செயல்படுது?
1: இப்போதைக்கு இந்தியா தமிழ்நாடுலயும் யூஎஸ்ல இருக்க டெக்சஸ்ன்ற ஒரு ஸ்டேட்லயும் நாங்க இப்போதைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் லைக் இது நாங்க வந்து ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் வாலண்டியரிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அதாவது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எங்களோட மெயில் ஐடி ஆர் எங்கள்கிட்ட அவுட்ரீச் பண்ணா வெப்சைட் மூலயமா நாங்க அவங்களுக்குன்ற ஒரு வாலண்டியரிங் ஆர் இன்டர்ன்ஷிப் ஜாப் கண்டிப்பா தருவோம்.
0: உங்களுடைய தொண்டு நிறுவனம் செயல்படுறதுக்கான செலவுகள்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: ஒரு இவெண்ட் போகணும்னா எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொன்னேன்ல அந்த கிட்டார்ஸ் கேட்டாங்கன்னு, அந்த மாதிரி திடீர் செலவுகளை நாங்க சமாளிக்கிறதுக்காக நாங்க சில செயல்பாடுகளை எடுத்தாகணும். அது மட்டும் இல்லை, இந்த டிஃப்ரெண்ட் இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன்ல, அது மாதிரி லைக் வந்து இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆர்ஃபனேஜஸ்க்கெல்லாம் போறப்போ நாங்க மீல் ஸ்பான்சர்ஷிப்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம்

0: அந்த இவெண்ட்ஸுக்கான கேம்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த விமன்லாம் இருந்தாங்கல்ல ஓல்ட் ஏஜ் ஹோமில், அவங்களுக்கான ஹைஜீன் சப்ளைஸ் எல்லாம் சப்ளை பண்ணோம். அது மாதிரி வேரியஸ் செலவுகள் இருந்துச்சு. இந்த செலவெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் எங்களோட ஓன் சேவிங்ஸ்லேருந்தும் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு நாங்கள் 100 books டொனேட் பண்ணோம், ஒரு மினி லைப்ரரி அவங்களுக்காக செட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரியெல்லாம் செலவுகள் இருக்குது. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால இது மாதிரி எங்களால் கண்டினியூவஸாக செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியலை. அதனால எங்களை மாதிரி சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுன்ற நோக்கத்தில் இருக்க ஆர்கனைசேஷன்ஸும் தனி நபர்களும் எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஐசோலேட்டட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியை நாங்கள் இம்பாக்ட் பண்ணி அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: மாணவர்கள்லாம் உங்கள் கூட சேர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எப்படி உங்களை அணுகணும்?
0: எங்களோட என்ஜிஓல தொடர்பு கொண்டு கொலாபரேஷன் இல்லாட்டி எங்களோட என்ஜிஓல நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் எங்களோட வெப்சைட்ஸையும் நீங்க போய் செக் பண்ணலாம். அது மூலமா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம்.
1: இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் உங்க வயது இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இன்றைய இயக்கம் நாளைய வரலாறு, அதனால எங்களோட இணைஞ்சு சமுதாயத்துக்கு உதவலாம் வாங்க.
1: இந்த சின்ன வயதிலேயே சமூக மாற்றத்திற்காக இவங்க செஞ்சுட்டு வர சேவைகள் நிஜமாகவே பாராட்டத்தக்கதுங்க. ஸ்மிருதி, உங்களோட அடுத்தடுத்த இலக்குகள் எல்லாம் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி.
3: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம்.

0: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினந்தோறும் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி மாலை 6:10. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:20. ஆகாஷ்வாணி
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆரம்பத்துக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம் கேட்கலாம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை கண்டறிதல். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் சா மாணிக்க வாசகம் அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:05, 9:15 திரைகானம். 9:30 இஸ்யூஸ் பிஃபோர் பார்லிமெண்ட், டெல்லி அஞ்சல். 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சிகள், விதுஷி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், டெல்லி அஞ்சல். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7:00 புத்தம் புது காலை, 4 அறிவோம் பரதம் மரபும் மகிமையும் வழங்குபவர் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரபியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச நிலவு தினம். தொடர்ந்து நகர்வலத்தில் நடைமேடைகளும் பயன்பாடுகளும், ஜி லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. தொடர்ந்து நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:00 உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும். பகல் 12:10 சங்கீத சாரல் ஆர் சுவாதிஸ்ரீ அவர்களின் வயலின் இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள், மாணவர் அதித்தி சுரானா. நாளை இரவு 7:10 திருப்பதி

0: of the Japan Open 2026. He described the win as a historic feat for Indian badminton and said that her determination and exceptional skills were on full display throughout the tournament. The series deciding third ODI between India and England is being played at Lord's in London. Electing to bat first, England were 211 for 1 in 33.4 overs when reports last came in. India made three changes to the playing 11, bringing in KL Rahul, Arshdeep Singh and pacer Prince Yadav. Fast bowler Jasprit Bumrah missed the match due to a knee injury. Players from both the teams were wearing black armbands and observed a minute silence to honour the legendary West Indies all-rounder Sir Garfield Sobers, who recently passed away. Football's greatest stage is set for a blockbuster finale of the FIFA World Cup 2026 as defending champions Argentina take on Spain at New Jersey tonight. The match kicks off at 12:30 a.m. Indian time. Argentina is one of the most successful teams in the FIFA World Cup history, having won the title three times. Messi's team will be looking to become the first team to successfully defend the FIFA World Cup title after Brazil in 1958 and 1962. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: ராஜ்யத்தை பிரிப்பதை பார்த்திபேந்திரனும் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அனிருத்த பிரம்மராயர் இளவரசியிடம் கூறுகிறார். இது என்ன விந்தை? அந்த பழுவூர் ராணியிடம் அப்படிப்பட்ட மாயசக்தி என்னதான் இருக்கும்?
4: இளவரசி, அதை நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நீ என்னை கேட்கிறாய், போகட்டும். வந்தியத்தேவன் மட்டும் அவளுடைய மாயசக்திக்கு உட்பட மாட்டான் என்று எதனால் நீ அவ்வளவு நிச்சயமாக சொல்லுகிறாய்?
3: ஐயா, காரணம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. மனதுக்கு மனதே சாட்சி என்பார்கள். வானர் குலவீரன் அத்தகைய துரோகம் செய்ய மாட்டான் என்று என் மனதில் ஏனோ நிச்சயமாக தோன்றுகிறது.
4: அப்படியானால் அதை பரீட்சித்து பார்த்து விடலாம் அம்மா.
3: அப்படி என்ன பரீட்சை?
4: காஞ்சிக்கு ஒரு தூதனை நாம் உடனே அனுப்பியாக வேண்டும். ஆதித்த கரிகாலனுக்கு மிக நம்பிக்கையான ஆளிடம் அவசரமாக ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டும்.
3: என்ன விஷயம் பற்றி?
4: சற்று முன்னால் நந்தினியை விஷநாகம் என்று நீ சொல்லிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாய். உண்மையில் விஷநாகத்தை விட அவள் பன்மடங்கு கூடியவள். இந்த சோழ குலத்தை அடியோடு நாசம் செய்து பூண்டோடு ஒழித்துவிட அவள் திட்டமிட்டிருக்கிறாள்.
3: கடவுளே, என்ன பயங்கரம் என்று குந்தவை கூறிய போது அவளுடைய உள்ளக்கடல் பற்பல எண்ண அலைகளினால் கொந்தளித்தது.
4: உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்யப் போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவன் என்று கர்வம் கொண்டிருக்கும் என்னால் கூட அவள் நோக்கத்தை அறிய முடியவில்லை.
3: அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
4: ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு போகாமல் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நீயும் நானும் மோலை கொடுத்து வந்தியத்தேவனிடம் அனுப்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை மீறி கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்படும் பட்சத்தில் வந்தியத்தேவனும் அவனுடன் போக வேண்டும். உடம்பை பிரியாத நிழலைப் போல அவன் உன் தமையனை தொடர்ந்து காவல் புரிய வேண்டும். நந்தினியை தனியாகச் சந்திப்பதற்கு கூட அவன் இடந்தரக்கூடாது.
3: குந்தவை பெருமூச்சு விட்டாள். முதன் மந்திரி கூறுவது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை அவள் உணர்ந்தாள். எல்லா விவரங்களும் அறிந்து அவர் சொல்லுகிறாரா அல்லது இராஜாங்க நோக்கத்தை மட்டும் வைத்து கொண்டு சொல்லுகிறாரா என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை. ஐயா, அவர்களுடைய சந்திப்பை தடுப்பது அவ்வளவு முக்கியமான காரியம் என்று ஏன் கருதுகிறீர்கள் என்று கேட்டாள்.
4: அம்மணி, வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் சிலர் சோழகுலத்தை பூண்டோடு அழிக்க சவ

0: விரதம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெரிய பழுவேட்டரையருடைய பொக்கிஷத்திலிருந்து புதிய தங்கக் காசுகள் போய்கொண்டிருக்கின்றன. இதைக் காட்டிலும் இன்னும் ஏதேனும் நான் இதை பற்றி சொல்ல வேண்டுமா?
1: வேண்டாம் என்று முணுமுணுத்தாள் குந்தவை. சூடாமணி விகாரத்தில் ஜுரத்துடன் படுத்திருக்கும் இளவரசனின் நினைவு அவளுக்கு வந்தது. பொன்னியின் செல்வனையும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, சோழ நாட்டுக்கு விபத்துக்கு மேல் விபத்தாக வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்கள் முதன் மந்திரியாயிருப்பது அதிர்ஷ்டம்தான். என் தம்பியின் விஷயமாக என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று கேட்டாள்.
0: சோழ நாட்டிலுள்ள எல்லா சிவாலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் இளவரசருடைய சுகக்ஷேமத்தை கோரி பிரார்த்தனை செய்து அர்ச்சனை அபிஷேகம் நடத்தச் சொல்லியிருக்கிறேன். அப்படியே புத்த விகாரங்களிலும் சமணப் பள்ளிகளிலும் பிரார்த்தனை செய்யப் போகிறார்கள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் புத்த பிக்ஷுக்கள் ஒரு மண்டலம் விசேஷ பிரார்த்தனை நடத்தப் போகிறார்கள். வேறு என்ன செய்யலாம் என்று நீ சொல்லுகிறாய்?
1: சூடாமணி விகாரத்தை பற்றி சொல்லும்போது முதன் மந்திரியின் முகத்தில் ஏதேனும் மாறுதல் ஏற்படுகிறதா என்று குந்தவை கவனித்தாள். ஒன்றுமே தெரியவில்லை. ஐயா, சூடாமணி விகாரம் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. சூடாமணி விகாரத்தின் மீது பெரிய பழுவேட்டரையர் ஏதோ கோபம் கொண்டிருக்கிறாராம். இலங்கையில் பிக்ஷுக்கள் இளவரசருக்கு முடிசூட்டுவதாகச் சொன்ன செய்தி வந்ததிலிருந்து அந்த கோபம் முற்றியிருக்கிறதாம். இளவரசர் காணாமற் போனதற்கு பழியை சூடாமணி விகாரத்திலுள்ள பிக்ஷுக்களின் மீது சுமத்தினாலும் சுமத்துவார்கள். அதற்கு தக்க பாதுகாப்பு தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னாள்.
0: உடனே செய்கிறேன் அம்மா. சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு சிறிய சைன்யத்தையே வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கிறேன். வந்தியத்தேவனை காஞ்சிக்கு அனுப்புவது பற்றி என்ன சொல்லுகிறாய்?
1: ஐயா, அவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு வேறு யாரையாவது அனுப்புவது நல்லதல்லவா?
0: உனக்கு மட்டும் அவனிடம் நம்பிக்கை இருந்தால் அவனையே அனுப்ப விரும்புகிறேன். அவனுடைய வீர சாகச செயல்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்கும் அஞ்சாத அசகாய சூரனையே இந்த காரியத்துக்கு நாம் அனுப்ப வேண்டும். இன்றைக்கு நான் அரண்மனை முற்றத்துக்கு வந்து கொண்டிருந்தபோது என் கண்ணாலேயே பார்த்தேனே, அந்த வைத்தியனை என்ன பாடுபடுத்தி விட்டான். நான் குறுக்கிட்டு தடுத்திராவிட்டால் வைத்தியர் மகன் யமனுக்கு வைத்தியம் செய்யப் போயிருப்பான்.
1: இளைய பிராட்டி இதை கேட்டு பூரிப்பு அடைந்தாள். ஆயினும் சிறிய தயக்கத்துடன், வீரனாயிருந்தால் மட்டும் போதுமா? படபடப்புக்காரனாயிருக்கிறானே, எவ்வளவு விரைவில் சண்டை தொடங்கிவிட்டான்.
0: அதற்கு வேணுமானால் பின்னோடு என்னுடைய சீடன் திருமலையையும் அனுப்பி வைக்கிறேன். நிதானமான யோசனைக்கு பெயர் போனவன் ஆழ்வார்க்கடியான்
1: என்றார் அனிருத்தர். இளைய பிராட்டி தன் மனத்திற்குள், இவருடைய உள்ளத்தில் இருப்பதை கடவுளும் அறிவாரோ என்னமோ தெரியவில்லை, ஒற்றனுக்கு துணையாக ஒற்றன் ஒருவனையே அனுப்பி வைக்க விரும்புகிறார் போலும் என்று எண்ணிக்கொண்டாள். குந்தவை வந்தியத்தேவனை சிறையிலிருந்து மீட்டு மறுபடியும் பிரயாணம் அனுப்புவதற்காக புறப்பட்ட போது வானதி எதிரே வந்தாள். இளைய பிராட்டியிடம் அடிபணிந்து நின்றாள். என் கண்ணே, உன்னை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இன்னும் கொஞ்சம் முக்கியமான அலுவல் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேனே. சற்று நேரம் தோட்டத்தில் சென்றிரு, ஓடைப்பக்கம் மட்டும் போகாதே என்றாள். அக்கா, தங்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன். கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறேன், அனுமதி கொடுங்கள் என்றாள் வானதி. இது என்ன, என் தலையில் நீயுமா இடியை போடுகிறாய்? உனக்கு என் பேரில் என்ன கோபம்? உன் பிறந்தகத்தின் மீது திடீரென்று என்ன பாசம்? உங்கள் பேரில் நான் கோபம் கொண்டால் என்னைப் போல் நன்றி கெட்டவள் யாரும் இல்லை. என் பிறந்தகத்தின் பேரில் புதிதாக பாசம் ஒன்றும் பிறந்து விடவில்லை. தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு பிறந்தகம் என்ன வந்தது? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காளி கோயிலுக்கு பூசை போடுவதாக என் தாயார் ஒருமுறை வேண்டிக் கொண்டாளாம். அதை நிறைவேற்றுவதற்கு முன் அவள் கண்ணை மூடிவிட்டாள். எனக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறதல்லவா? ஒருவேளை அந்த வேண்டுதலை நிறைவேற்றாததால்தான் இப்படி என்னை படுத்துகிறதோ என்னமோ. அதற்காக நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை, நானே சொல்லி அனுப்பி அந்த வேண்டுதலை நிறைவேற்றச் சொல்கிறேன். அது மட்டுமில்லை அக்கா, என் பெரிய தகப்பனார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தஞ்சையை தாண்டி பழையாறைக்கு வரமாட்டார். அவர் வரும்போது நான் கொடும்பாளூரில் இருக்க விரும்புகிறேன். அவரிடம் இலங்கையில் நடந்தவற்றையெல்லாம் நேரில் கேட்க ஆசைப்படுகிறேன். இலங்கையில் நடந்தவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? அது என்ன அப்படி கேட்கிறீர்கள்? என் தந்தை இலங்கை போரில் வீர சொர்க்கம்

0: தெரிந்ததை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை. அந்த பழி இப்போது நீங்கிவிட்டது. முழுவதும் நீங்கியதாக எனக்கு தோன்றவில்லை. யுத்தம் முடிவதற்குள்ளே அவசரப்பட்டு கொண்டு பெரிய வேளார் திரும்புகிறார். அவரை மறுபடி இலங்கைக்கு போர் நடத்தும்படி சொல்லப்போகிறாயா? அதற்காகவா குடும்பாளூர் போக வேண்டும் என்கிறாய்? அவ்வளோ பெரிய விஷயங்களை பற்றி சொல்வதற்கு நான் யார்? நடந்ததை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன். ஆஹா, உன் மனது இப்போது எனக்கு தெரிகிறது. பொன்னியின் செல்வன் இலங்கை போரில் புரிந்த வீர செயல்களை பற்றி உன் பெரிய தகப்பனாரிடம் கேட்க விரும்புகிறாய் இல்லையா? அது ஒரு தவறா அக்கா? அது தவறில்லை. ஆனால் இத்தகைய சமயத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போகிறேன் என்கிறாயே, அதுதான் பெரிய தவறு. அக்கா, நானா தங்களை தனியே விட்டுவிட்டு போகிறேன்? என்னைப் போல தங்களுக்கு எத்தனையோ தோழிகள், தங்கள் கருத்தை அறிந்து காரியத்தில் நிறைவேற்ற எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ கூட இப்படி பேச ஆரம்பித்து விட்டாயா வானதி? என் தம்பியை பற்றி செய்தி கேட்டு உன் மனம் பேதலித்து விட்டது போல இருக்கிறது. அந்த செய்தியை பற்றி நீ அதிகமாக கவலைப்பட வேண்டாம். தங்கள் தம்பியை பற்றி தங்களுக்கில்லாத கவலை எனக்கு என்ன இருக்க முடியும் அக்கா? உண்மையை சொல். ஓடையில் நீயாக வேண்டுமென்று விழுந்தாயா, மயக்கம் வந்து விழுந்தாயா? வேண்டுமென்றே எதற்காக விழ வேண்டும்? மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள். காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே? இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, ஏழேழு ஜென்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பாட்டனார் மறையமான் ஆதித்த கரிகாலனிடம் பூரிப்போடு சொன்னது நினைவிருக்கும். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரே குந்தவையிடம் யோசனை கேட்பார்னா வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா அதே பிரம்மராயர் நீ அந்தரங்கமா செய்த காரியம் இவ்வளவு தூரம் அம்பலமாயிட்டதுன்னு சற்று முன் குந்தவைய நயமா கண்டிச்சதை பார்த்தோம். இளமை துடிப்புல செய்யற காரியத்துல வேகம்தான் இருக்கும், விவேகம் இராது என்பதையும் சுட்டி காட்டுறார். நேர்களே, இதற்கு இணையான காட்சியை பார்த்திபன் கனவு புதினத்துல பார்க்கிறோம். பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லரின் மகள் குந்தவி கேட்கிறார், நான் சமண முனிவரை பார்த்துட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்கிறார், என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமற் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படியம்மா கட்டி ஆள முடியும்? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் நந்தினியின் வலையில விழுந்துட்டது ஒரு புறம் இருக்கட்டும், வந்தியத்தேவனுக்கு துணையா தான் அனுப்பியிருந்த வைத்தியர் மகன் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு நிற்கிற நந்தினிக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் அடிமையாயிட்டானே. நான் அறியாமல் எந்த காரியமும் நடைபெற முடியாதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கண்டது? என்னையே ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம்னு சொன்ன அனிருத்தர், எல்லாமே அறிந்தவன்னு கர்வம் கொண்டிருக்கிற என்னால் கூட நந்தினியின் நோக்கத்தை அறிய முடியலன்னு கூறினதும் பல கோணங்கள்ல சிந்திக்கிறா குந்தவை. இப்பகுதியில் இடம்பெற்ற மண்டலம் என்கிற சொல்ல பார்ப்போம். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை வளர்பிறைன்னு சொல்லப்படுற 15 நாள்கள் ஒரு பட்சம், இதே போல தேய்பிறை 15 நாள்கள் இன்னொரு பட்சம். ஆக 3 பட்சங்கள் 45 நாள்கள். பல காரணங்களால குறிப்பா சில மாதங்கள் 29 நாள்கள், சில மாதங்கள் 32 நாள்கள் கொண்டிருப்பதால 3 நாள்கள் சேர்த்து 48 நாள்கள். இது ஒரு மண்டலம்னு நடைமுறையில இருந்துகிட்டு வருது. காளி கோவில் வேண்டுதல் பற்றி அகிலாண்ட நாயகியின் சக்தி வாய்ந்த வடிவங்கள்ல ஒண்ணு காளின்னு கொள்ளுது சாக்தம். கருநிறம் கொண்டதால, காலங்களை கடந்து நிற்பதால காளி, காளிகா, காளி எனப்படுகிறாள். இவளை வழிபடுறவன் வீரனா இருக்கணும்னு சொல்லுவாங்க உபாசகர்கள். கொடும்பாளூருக்கு பக்கத்துல பேரம்பூர் வீரமா காளியையோ கொல்லங்குடி வெட்டுடையார் காளியையோ வானதி குறிப்பிட்டாள் போலும். இன்றைய ஊகம் நாளை உறுதிப்படலாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். மோகமுள் திரைப்படத்தில் அருண்மொழி பாடிய பாடல்.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன.

0: மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800 425 1111.
3: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
4: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
5: RBI சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
8: தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவு கொடுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்ல நாங்க வந்து அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப் அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீ கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதிலேயே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால

0: எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும் அங்க இருக்கிற வசதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து படைச்சிருக்கோம். நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு, அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒண்ணு தனியா உருவாக்கி ஆதிராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது ரொம்ப கூடுதலா வந்து செய்யணும் சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
1: முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராம பகுதியில் 2 குட்டி உட்பட 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத்து பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபில் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம்

இன்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானோ மற்றும் லவ்லினா போர்ககெயின் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2வது இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின்

0: கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜோடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 6:40 மதியலை ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் மனதில் நின்றவை. தமிழ்ச்செல்வன் திரைப்படத்திற்காக சித்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: அடுத்து ஒலிக்கு வரும் பாடல் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திற்காக மனோ குழுவினருடன் பாடியது.

நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது திரைகானம். பிரியம் திரைப்படத்திற்காக கோபால் ராவ் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: கல்கி திரைப்படத்தில் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற உள்ளது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி, உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் புதிதாக தொடங்க உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடப்பாண்டிற்கான 1-ம் வகுப்பு முதல் 5-ம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 24 வரை வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும், தேனி அள்ளிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட உள்ள இப்பள்ளியில் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் விதிமுறைகளின்படி சேர்க்கை நடைபெறுவதால் தேவையான ஆவணங்களுடன் பெற்றோர் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சட்ட நிபுணர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு மற்றும் புகார் அளிக்கும் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 23வது தவணை தொகை வரவு வைக்கப்பட்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தேனியைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார்.
2: நான் பகுதியில விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப காலமா. இதுல வந்து மத்திய அரசோட PM கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு 6,000 ரூபாய் போடுறாங்க. அந்த 6,000 ரூபாய் வந்து இப்பொழுது 23வது தவணையாக என்னோட வங்கி கணக்குல நேரடியா வந்துருச்சு. இந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து உரம் வாங்குவதற்கும் விதை வாங்குவதற்கும் மற்ற சிறு செலவுகளுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மிக்க நன்றி.
1: மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்ப துறையில் ஸ்டார் கல்லூரி திட்டத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிசிப்பட்டி பேரூராட்சியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் சுமார் 900 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி திட்ட மதிப்பீடுகளை தயாரித்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டத்தில் குழு தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஈரநில கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2026-27 குறுவை பருவத்திற்கான பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை, மரவள்ளி, வெங்காயம், கத்திரி மற்றும் தக்காளி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம், கத்திரி, தக்காளி பயிர்களுக்கு ஆகஸ்ட் 31 தேதிக்குள்ளும் வாழை மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள்ளும் பதிவு செய்து பயனடையுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான நீட்ஸ் திட்டத்தின் கீழ் ₹10,00,000 முதல் ₹5,00,000,000 வரை வங்கி கடனுடன் அதிகபட்சமாக ₹75,00,000 மானியம் பெற தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றவர்கள் அரசு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்தும் அல்லது மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மாதம் ₹15,000 தொகுப்பூதிய அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 14 தேதிக்குள் தேனி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். உயிர்காக்கும் துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் ஜீவன் ரக்ஷா பதக் விருதுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்க

0: செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் ஜூலை 31ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து

0: குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 ஆண்டு பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 ஆண்டு இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப்போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து

0: மற்றும் முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 30 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி உழவர் உலகம் ஆகியன இடம்பெறவுள்ளன. பண்ணை செய்தி. வேளாண் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 கோடி ரூபாய் வரை கடன் பெறலாம் குறித்த செய்தி. மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது வரும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிப்பு செய்து 2026-27 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாதம், 2 கோடி ரூபாய் வரை பிணையக் கடனும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக் குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர், அறவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல், நிலக்கடலை, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் agriinfra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். agriinfra.dac.gov.in. மேலும் விவரங்களை அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது வேளாண்மை துணை இயக்குநர், வேளாண் வணிகம், கூட்டுறவு இணைப்பதிவாளர், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு செங்கல்பட்டு வேளாண்மை அலுவலரை தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 9080640338. கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடு ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம். ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீரை பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்பநிலை சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை

புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். நல்ல வெயில் இருக்கும் நேரத்தில் மட்டுமே இதை செய்ய வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் நல்ல வெயில் சமயங்களில் ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.

0: என்ன கையிலே, உன்னோட மீன் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போகுது சண்பகம், எல்லாமே சீக்கிரமித்து போயிடுச்சு. ஏற கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான்.
0: மக்களுக்கு மீன் வாங்குற ஆர்வம் அதிகமாயிட்டே போகுதுல்ல, அதான் சீக்கிரமா வித்துடுது.
1: ஆமா சண்பகம், மீன்ல இருக்க ருசியும் சத்தம் மக்களை சுண்டி இழுக்குது. ஆனா பாரு, அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு எங்களாலதான் மீன் பிடிக்க முடியல.
0: அப்படியா? ஏன், கடல்ல மீன் வளங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சா என்ன?
1: மீன் எல்லாம் அங்கேயேதான் இருக்கு, அத கண்டுபிடிச்சு போய் பிடிக்கிறது தான் போராட்டமா இருக்குது.
0: என்ன, புதையல கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்ற?
1: கிட்டத்தட்ட அப்படிதான். மீன் மாட்டுச்சுன்னா லாபம், இல்லனா வெறும் வலையோட தான் திரும்பணும்.
0: இப்பதான் தொழில்நுட்பம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டே இருக்கே, இதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல?
1: இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்ட, ஆனா அது எங்க கிடைக்கும் தான் தெரியல.
0: தெரியல தெரியலன்னு தேடாம விட்டா எப்படி? நாம தான் அதுக்கான முயற்சியை எடுக்கணும். சரி இரு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இத பத்தின தகவல் எல்லாம் கிடைக்கும். வா, ஒரு எட்டு போய் கேட்டு வந்துருவோம்.
1: செண்பகோ, இங்க யாரு என்ன விவரங்க சொல்ல போறாங்க?
0: அதுவா, நவீன தொழில்நுட்பத்தினால கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி கண்டறியணும்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக இருக்கிற சா மாணிக்க வாசகம் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: இந்த கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி துல்லியமாக கண்டறிவது என்றால், செயற்கைக்கோள் மூலமாக நம்ம கண்டறியலாம். இதன் முக்கிய பங்காக இந்திய கடல்சார் தகவல் சேவை மையம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனமானது கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய மீனவ சமுதாயங்களுக்காக மீன்பிடி மண்டலங்களை கடலில் எங்கு இருப்பது மிக துல்லியமாக கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செம்மையாக செய்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம இந்திய கடலோரம் எடுத்துக்கிட்டோங்கன்னா சுமார் 11,100 கிலோமீட்டர் கடல் நீளம் இருக்கிறது. அந்த கடல் நீளத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்குது என்றால் அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி கடல் மீன்களை தேடுவதற்கு மீனவர்களுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அந்த அதிகமான நேரத்தை குறைத்து கடலில் எங்கு அதிகமான மீன் கூட்டங்கள் இருக்குது என்பதை அந்த நிறுவனம் துல்லியமாக கண்டறிந்து தினமும் மாலை 5 மணிக்கு அவரவர்கள் மொபைல் நம்பருக்கு வரைபடம் மூலமாகவோ தரவு மூலமாகவோ அனுப்பப்படுகிறது. அந்த தரவில் என்னெல்லாம் இருக்கும் என்னவென்றால், அட்சரேகை தீர்க்கரேகை, கடலில் எந்த இடத்தில் மீன்கள் கிடைக்கும் என்ற சொல்லுவாங்க, அந்த லைன் பிஎஃப்எஸ்எட் லைன் சொல்லுவாங்க, கடல்சார் மீன்பிடி மண்டலம்னு சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் சொல்லி. அது வந்து கடலில் எந்த அளவுக்கு வந்து மீன்கள் கூட்டம் இருக்கிறதுங்கிறது கரெக்டாக சொல்லிடும். அது எதன் படி பேஸ் பண்ணியிருக்கோம்னா, கடலின் தட்பவெப்ப நிலையை பேஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் வந்து கடல் பச்சைசம்னு சொல்லுவாங்க, குளோரோஃபில்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து சின்ன சின்ன மீன்கள் கூட்டம்லாம் வந்து கூடும். அதை சின்ன சின்ன மீன்கள் கூட்டம் கூட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பெரிய மீன்கள் கூட்டம்லாம் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி சின்ன மீன்கள் கூட்டத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா பெரிய மீன்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சூரை மீன் சொல்லுவாங்க, டியூனாவுக்கும் அவங்க வந்து பிரத்யேகமாக எல்லோஃபின் டியூனா அதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து எல்லோஃபின் டியூனை ஏன் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா, அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் லெவலில் அது அதிகமான மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதை வந்து மேக்ஸிமம் வந்து ஜப்பானுக்கு வந்து அந்த ரா மீட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, சஷிமி, அந்த கிரேடு குவாலிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால இந்தியாவோட பொருளாக

ஆதாரமும் ஃபாரின் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சும் அதிகமாகிறதுனால அதுக்கும் வந்து இன்காய்ஸுங்கிற இந்த நிறுவனம் முக்கியமான மீன்பிடி மண்டலங்களை இந்த செயற்கைக்கோள் மூலமாக கண்டறிந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து கண்டறிவு கொடுக்கறதுனால மீனவர்களுக்கு என்ன வந்து முக்கியமாக அதிகமான நன்மைனா, அவங்களுக்கு வந்து லாபம் வந்து ஒரு மடங்குலேருந்து இரு மடங்கு ஆகுது. சப்போஸ் நார்மலாக அவங்க மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு 100 கிலோ கிடச்சுன்னா கை வினைஞர் மீனவர்களுக்கு இந்த இன்காய்ஸ் கொடுக்குற தகவல் சேவை கொடுக்குற இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து 400 இருந்து 500 கிலோ கிடைக்கிது. ஸோ அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த முறை பயன்படுத்துறதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முக்கியமான வந்து எரிபொருள், எரிபொருள்னால் நம்ம டீசல் சொல்லுவோம், டீசல் பெட்ரோல், அது வந்து முக்கியமாக குறைப்பதன் மூலமும் அவங்களுக்கு வந்து லாபத்தை அதிகமுறை ஏற்படுத்துது. அந்த வரைபடத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபிஷ் லேண்டிங் சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பிஎஃப்எஸ்எட் லைன்ஸ் இருக்கும், காற்றின் வேகம் இருக்கும். அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து அடுத்த நாள் அந்த மீன்கள் கூட்டம் எங்கே செல்லும்னு சொல்லி அதுவும் கொடுத்துட்றாங்க அந்த வரைபடத்தில். ஸோ அதை வச்சு அவங்க மீன்கள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த வரைபடத்தை எப்படிலாம் வந்து மீனவர்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் மின்னஞ்சல் மூலமாகவும் மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாக மீனவர்களுக்கு தினமும் மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அவங்க மொபைலுக்கு சென்றுவிடும். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு மறுநாள் மாலை 5 மணி வரைக்கும் அந்த இடத்துல வந்து மீன் கிடைக்கக்கூடிய பீரியட் இருக்கு, வேலிடிட்டி பீரியட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு மீன்கள் வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் இல்லாமல் அந்த இன்காய்ஸுங்கிற நிறுவனம் மீனவர்களுக்கு தேவையான மற்ற செயல்களும் கொடுக்குறாங்க. ஹார்ம்ஃபுல் ஆல்கல் பூம்ஸ்னு சொல்லுவாங்க, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாசிகள் என்னெல்லாம் இருக்கும் அதை பற்றிய சேவைகளும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடலில் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு சுனாமிலாம் அதிகமாக வர சான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் கண்டறிஞ்சு இந்த மாதிரி இந்த இடத்துல சுனாமி வரதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பவளப்பாறைகள் வந்து ப்ளீச் ஆகிறது அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்காய்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவோட கம்யூனிட்டிக்கு நல்லா செம்மையாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களோட அணுகி அவங்களோட சேவைகளை வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் ஆகிய நாம் செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முற்றிலுமாக தமிழ்நாடு மீனவர்கள், கடலோர மீனவர்கள் வந்து இதை வந்து மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து செலவு இதழாகிறது பார்த்தோம்னா ஒன்று வந்து டீசல் தான். டீசல் வந்து அதை குறைச்சிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து லாபம் வந்து இரட்டிப்பாகும். ஸோ டீசல் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும் போது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அவரு நார்மலாக அவங்க போகிற இடத்துக்கு போனோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 1000 லிட்டர் டீசல் வாங்கினாங்கன்னா அந்த 1000 லிட்டர் டீசல் வந்து அவங்களுக்கு கடலை போய் தேடுறதுக்கு நேரம் செலவாகிடுது. ஸோ அந்த 1000 லிட்டர் டீசல் தேடியும் அதுக்கப்புறம் மீனங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போகும்போது டீசலும் கம்மியாகுது, தேடுற நேரமும் குறையுது. ஸோ மீனும் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடுது, அவங்களும் சேஃப்டியாக வந்து சீக்கிரமாக கரையோரமாக வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் அறிவிப்பை வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எப்போ எங்கே அவங்களோட வெப்சைட்லேயுமே இருக்குது, www.incoys.in அடிச்சிங்கன்னா அதில் வந்து பிஎஃப்எஸ்னு வரும். அதில் கூட நீங்கள் போய் டெய்லியும் 5 மணிக்கு பார்த்துக்கலாம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இது இருக்கும். ஒன்று வெப்பேஜ்னு சொல்லுவாங்க, வெப்பேஜ்னா அந்த மானிட்டரோ இல்லை டெஸ்க்டாப்போ வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை மொபைலில் கூட பார்த்துக்கலாம். அப்படின்னா அவங்க வந்து ஆப் வச்சுருக்காங்க, சமுத்திர ஆப்னு சொல்லி. அந்த சமுத்திர ஆப்பில் கூட அவங்க வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு டெய்லியும் மீனவர்கள் வந்து டெய்லியும் அவங்க தகவல் பெற்றுக்கொண்டுட்டே இருக்கலாம் நம்ம பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோனை பற்றி. அதுவும் இல்லாமல் மற்ற வந்து டியூனா ஒரு கொடுத்துட்ருக்காங்க. டியூனா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, வந்து யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ பெரிய பெரிய போட்டுக்காரவங்க அவங்களுக்கு வந்து தகவல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா மேம்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேறெல்லாம் என்னென்ன வந்து அம்சங்கள் இதில் இருக்குது என்னவென்றால், நம்ம வந்து கடலில் எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூட் சொல்லுவாங்க, அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூட் பொசிஷன் எக்ஸாக்டா கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல இருக்கிற ஆலயம் எவ்வளோ இருக்கு, அந்த இடத்துல நீரின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மீன்கள் வந்து எந்த வழியா போகுது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பயன்களும் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தனியாவே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா மீனவர் பல்கலைக்கழகத்தின் மாதிரி எங்களோட திட்டம் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி கொண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து வேலிடேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபிஷிங் ஜோன் திட்டம் அங்கே போயிட்டுருக்கு. அந்த எப்படி வந்து மீன்பிடி மாதிரி வந்து சரிபார்ப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல அதிகமாக கிடைக்கிது, ஒரு இடத்துல கம்மியாகவும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறோம். மறுபடியும் எப்படி வந்துட்டு அங்கே இன்காய்ஸோட பிஎஃப்எஸ்எட்டை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து திட்டம்லாம் செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அறிவுலாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து மீன்கள் பிடிக்கலாம். சப்போஸ் அந்த காற்றின் வேகம், காற்றின் வந்து இந்த திசையை அடிக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணீர் கலர், அந்த நிறத்தை பேஸ் பண்ணி வந்து எந்த மாதிரி வந்து மீன்கள்லாம் கிடைக்கும், எந்த பருவத்தில்

0: இந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து ஆராய்ச்சியும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போதும் மீனவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து மீன்கள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்காய்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா மீனவர்களுக்கு தேவையான மீன்கள் அதிகமாக கிடைக்கும் சார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன கையிலே நவீன தொழில்நுட்பத்தினால கடல்சார் மீன்பிடி மண்டலங்களை எப்படி கண்டறியணும்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல உதவி பேராசிரியரா இருக்கிற சா மாணிக்க வாசகம் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சுது சண்பகோ. மீன் இருக்கிற இடத்த இப்படியும் தெரிஞ்சுக்க வழி இருக்குது பாரு, ஆச்சரியமா இருக்குல்ல?
1: எல்லாம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட விளைவுதான். சரி, இந்த தகவலை உன்னோட வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் சேர்த்துரு. அது

0: உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சுது சண்பகோ. மீன் இருக்கிற இடத்த இப்படியும் தெரிஞ்சுக்க வழி இருக்குது பாரு, ஆச்சரியமா இருக்குல்ல?
0: எல்லாம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தோட விளைவுதான். சரி, இந்த தகவலை உன்னோட வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் சேர்த்துரு, அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பா சொல்லிடுறேன் சண்பகம், இந்த தகவல் அவருக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்.
0: சொல்றதோட நிறுத்திடாத, மறக்காம நாளைக்கு எனக்கு 1 கிலோ மத்தி மீனும் 1 கிலோ பாறை மீனும் வீட்டுக்கு கொண்டு வந்துரு.
1: உனக்கு இல்லாததா சண்பகம், கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.

வேளாண் திட்டங்கள். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் என்பது ஒரு நிலையான வாழ்வாதார முறையை நோக்கிய விவசாய மாற்றத்திற்கான திட்டமாகும். இது பாரம்பரிய அறிவையும் நவீன வேளாண் யுத்திகளையும் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறது. இந்த திட்டம் பல்வேறு வகையான தோட்டக்கலை பயிர்களான பழங்கள், காய்கறிகள், பூச்செடிகள், மரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இவற்றில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அவற்றின் விளைச்சலை அதிகரிக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஒரே நிலத்தில் பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பூச்செடிகளை ஒருங்கிணைத்து வளர்ப்பது பல பயிர் சாகுபடி முறையாகும். இது மண் வளத்தை பராமரிப்பதோடு தீங்குயிரிகளை இயற்கையாக கட்டுப்படுத்துகிறது. இதன் முக்கியத்துவத்தை கருதியே இந்த திட்டம் ஒருங்கிணைந்த சாகுபடியை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது. உயர்தர விதைகள் மற்றும் நடவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய நாற்றாங்கால் மற்றும் திசு வளர்ப்பு அலகுகளை அரசு நிறுவியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான பயிர் விளைச்சலும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. புதிய பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள் அமைப்பதன் மூலம் சாகுபடி பரப்பை அதிகரிக்க இந்த திட்டம் முயற்சிக்கிறது. இதற்காக ஏற்கனவே உள்ள பழைய மற்றும் உற்பத்தி செய்யாத தோட்டங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. பசுமை குடில்கள் போன்றவை கட்டுப்பாடான சூழலில் பழங்கள், காய்கறிகள், மலர்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக பருவகாலம் அல்லாத காலங்களிலும் உயர் மதிப்புடைய காய்கறிகள் மற்றும் மலர்களின் உற்பத்தியை அதிகரித்து பசுமை குடில் சாகுபடி முறையை ஊக்குவிக்கிறது. தோட்டக்கலையில் ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பயிர் சுழற்சி, பல பயிர் சாகுபடி, தொழு உரம் போன்ற நடைமுறைகளை முன்னிறுத்தி தோட்டக்கலை மேம்பாட்டிற்கு இந்த திட்டம் துணை நிற்கிறது. இதற்காக அங்கக வேளாண் சான்றிதழ் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரினங்களையும் ஆதரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை பேண வழிவகுக்கிறது. தோட்டக்கலையில் நீர் மேலாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்காக பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 50% வரையிலான மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. வேருக்கே நேரடியாக நீர் செலுத்துவதால் நீர் பயன்பாட்டு திறன் மேம்பட்டு பழங்கள், காய்கறிகளின் விளைச்சலும் அதிகரிக்கிறது. தோட்டக்கலையில் பண்ணை இயந்திரமயமாக்கல் போன்ற திட்டங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம், முதலமைச்சரின் வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டம் போன்றவை விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கும் வாடகைக்கு எடுப்பதற்கும் மானியம் வழங்குகின்றன. இந்த திட்டத்தின் இறுதிப்பணி அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகும். இதில் சேமிப்பு கிடங்குகள், குளிர் சேமிப்பகங்கள், குளிரூட்டப்பட்ட போக்குவரத்து வசதிகள், பழுக்க வைக்கும் அறைகள் மற்றும் மதிப்பு கூட்டும் அலகுகள் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் அடங்குகின்றன. இறுதியாக, ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டமானது நிலையான வேளாண்மையை நோக்கிய பாதையாகும். இது பொருளாதாரம், சுற்றுச்சூழல், உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக விளங்குகிறது.

இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம். செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது. எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது. கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன. மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது. திட்டத்தின் நோக்கங்கள். கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் NCOF மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது, ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது, இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது, ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள். கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை. உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள், விவசாயிகளின் குழு, தனி உரிம நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், கூட்டுறவு உரத்தொழில் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம். பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம். திட்ட இடம். இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை. எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும். மானியத்தின் வெளியீடு. இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது. இத்திட்டம் உயிர் உரம் மற்றும்

உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 25% மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது. ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக 60 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 33% மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன. திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை, குடிமை பணிகள், ஆலை மற்றும் இயந்திரங்கள், அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த

0: ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசுப்பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக்க அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்க முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த PV சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெயின் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05:20.

ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். வான்மதி திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளும் பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம்.

21:35 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து காதல் மன்னன் திரைப்படத்தில் ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 8:33. திரைகாணத்தில் தொடர்ந்து உன்னிமேனன் சுஜாதா பாடிய பாடல் படம் நினைவிருக்கும் வரை.

sandía. Oye, Ani. Oh, sandía.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கி கொண்டிருக்கும் திரைப்படங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தர்மா திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல்.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 9:15 கேட்டு ரசிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Government holds all-party meeting on the eve of monsoon session of Parliament beginning tomorrow. Urges all political parties to ensure smooth functioning of the session. Centre to develop over 160-kilometre long Rameshwar Paradeep Highway along Odisha coast to boost tourism and spiritual journeys. 11 people killed as torrential rain triggers landslides in

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரிமுனை பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்டு அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம். பரதம் மரபும் மகிமையும் எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் என். பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 சர்வதேச நிலவு தினம். 7:45 நகர்வலத்தில் நடைமேடை.

செய்திகளும் பயன்பாடும். ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். நாளை காலை 8 மணிக்கு உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். 8:30 திரை காணும். 9 மணிக்கு அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின் இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் முதல் பகுதி. 2:15 திரைகாணம் இடம்பெறும். பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதித்தி சுரானா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 இந்த நேரங்களில் திரை இசை இடம்பெறும். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரை காணும். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 3வது பகுதி. வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும், திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்களின் உரை. 8:05, 8:30 இந்த நேரங்களில் திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை. 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.